0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 22 நாள், பராபவ வருடம் ஆவணி மாதம் 27 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 13 தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: நடந்து தவறாமல் தீமைகளை போக்கி வீரத்தில் தவறாத மானத்தை உடையவனே அரசன். குறள் எண் 384 அதிகாரம் இறை மாட்சி.
1: நாலொரு குரல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று ஒலிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்கலாம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 பக்தி மாலையில் பக்தி பாடல்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து. தேனி மாவட்டம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவச்செல்வி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.

ஆம். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள். வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள். காலை 7 மணிக்கு காலை தென்றல், 7:10 மதுர தென்றல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ. விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி இயக்கங்கள் குறித்து தகவல்கள் தருகிறார் ஏ. அரசகுமார் அவர்கள், இயன்முறை மருத்துவர். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். அதைத் தொடர்ந்து காலை 7:35 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 கணபதி விழா. ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகர் திருக்கோயில் சித்திரம் படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு இசைப்பெட்டகம். முடிகொண்டான் வெங்கட்ராம ஐயர் அவர்களுடைய பாட்டு. NCH கிருஷ்ணமாச்சாரியாலு அவர்களுடைய வயலின் தண்டாமுடி. ராமமோகன் ராவ் அவர்களுடைய மிருதங்க இசை கேட்கலாம். காலை 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல். 11 மணிக்கு மதுரை தென்றல். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 12:10 சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரலில் எஸ். ராம்குமார் அவர்களுடைய வீண இசை, கே. கிருஷ்ண சரவணன் அவர்களுடைய மிருதங்கம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 12:15 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 கனிந்த வாழ்வு. முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் வி. விமலா அவர்கள் கூறும் கருத்துக்கள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக 1:55 மெல்லிசை. பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இரண்டு 15 மதுரை தென்றல், 2:40 இசை பயிற்சி. ஆசிரியர் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்கள், மாணவர்கள் மீரா சங்கரன் மற்றும் ஆர். திவ்யா அவர்கள். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3 மணிக்கு மதுரை தென்றல். மாலை 4 மணிக்கு அழியாத செல்வம் நாடகம். எழுதியவர் சி. லோட்டஸ் எடிசன் அவர்கள். அமைப்பு கே. பவானி மற்றும் எம். ரமேஷ் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். மாலை 5 மணிக்கு குட்டீஸ் நேரம். மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சி உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 5:30 கிராமிய தென்றல். விருதுநகர் மாவட்ட சாத்தூர் வெங்கடாச்சலபுரம் பி. நாகராஜன் மற்றும் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 ஒருபட பாடல்கள் அலைபாய்தே திரைப்படத்திலிருந்து. 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7 மணிக்கு மதுரை தென்றல். 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ். கண்ணன் அவர்கள், சென்னை அஞ்சலாக. 7:15 தமிழில் செய்திகள். இரவு 7:25 பண்ணை செய்தி. 7:30 2026 மகளிர் ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டி. இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான இந்தி மற்றும் ஆங்கில இருமொழி வர்ணனையாக ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. நமது வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் தொடர்ந்து கேட்கலாம். 7:30 மண்ணு மணியும். சூரியகாந்தி விதை உற்பத்தி குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விதை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் பி. வேணுதேவன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 மதுரை தென்றல். 9 மணிக்கு ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 மதுரை தென்றல். இரவு 9:30 நட்சத்திர கீதங்கள். 10 மணிக்கு ரவி வாசிரியா அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் சுமித் சிங் பத்மா சித்தார் இசை கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. கிரிக்கெட் ஒளிபரப்பு நிறைவு பெறும்போது நமது நிலையத்தில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவுபெறும். இவையாவும் நமது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இன்று வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டீர்கள். இனி அடுத்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒலிக்க கேட்கலாம்.

மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி

0: தி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 இரவு 10 முதல் 17 இரவு 10 வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சையம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டான அம்மாபாளம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னக்குடி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம் மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்தும் இடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு: அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இன்னும் சில நொடிகளில் காலை 6:05 நிமிடத்திற்கான ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: அவர்கள்.
1: கைமாறு கருதாத உதவி. அப்படி என்றால் என்ன? பிரதிபலன் ஏதுமின்றி பிறருக்கு செய்யும் நன்மையாகும். நாம் உதவியை வழங்கிவிட்டு அதற்கான புகழையும் நன்றியையும் அல்லது எதிர்கால உதவியும் எதிர்பாராமல் இருப்பது கைமாறு கருதாத உதவியாகும். பழந்தமிழ் இலக்கியமாகிய மூதுரையில் நன்றி ஒருவர்க்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டா நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் என்ற பாடல் கைமாறு கருதாத உதவிக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். இப்பாடலின் பொருள்தான் என்ன என்று பார்ப்போமா? ஒரே இடத்தில் நிலைத்துச் சோராமல் வளர்கின்ற தென்னை மரமானது தன் வேரால் உண்ட தண்ணீரை தன் தலையாலே சுவையுள்ள இளநீராக்கி தருகின்றது. அதுபோல நல்ல குணமுடைய ஒருவனுக்கு ஓர் உதவி செய்தால் அவ்வுதவியை அவன் மீண்டும் நமக்கு எப்பொழுது செய்வானோ என்று ஐயம் வேண்டுவதில்லை, உறுதியாகச் செய்வான் என்று சொல்கிறது மூதுரை. மற்றொரு பாடலிலோ நல்லார் ஒருவருக்கு செய்கின்ற உதவி கருங்கல்லின் மேல் செதுக்கப்பட்ட எழுத்தை போல அழியாது விளங்கும் என்று சொல்கின்றது மூதுரை. நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே என்பதே அவ்வரிகள். எனவே கைமாறு கருதாத செய்கின்ற உதவியே மிகச்சிறந்த உதவி. ஓர் அழகான கவிதை. காரிருள் நீக்க கதிரவன் தோன்றுவான், காசுகள் கேட்டுத்தானா ஒளிருவான், மாறியாய் மேகம் மழையை பொழியுமே, மாறுதல் ஏதேனும் மண்ணிடம் கேட்குமோ, கேளாமல் செய்யும் உதவிக்கு ஈடான செல்வம் வேறில்லை, கைமாறு ஒன்றும் கருதாமல் பூமி தரும் அன்பிற்கு அளவில்லை, விடியலின்றி சூரியன் சுடரவில்லை, பிரதிபலன் பேசி இயற்கை மலரவில்லை என்பதை நாம் உணர்ந்திடுவோம். இயற்கை என்றும் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் உதவி செய்கின்றது. இயற்கையைப் போல எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உயிர்களிடத்தில் கருணை காட்டிய வள்ளல்களாக போற்றப்படுகின்றனர் கடையேழு வள்ளல்கள். பாரி தனது தேரை முல்லைக்கொடி படர வழங்கினார். குளிரில் நடுங்கிய மயிலுக்கு தனது போர்வையை வழங்கினார் பேகன். தனக்கு கிடைத்த அரிய நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் தமிழ் வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் அவ்வைக்கு வழங்கினார் அதியமான். இதுபோல எத்தனையோ சான்றுகளை கூறலாம். கண்ணகியின் அறநெறி, நீதிக்காக வாழ்ந்த பண்பு, பிறர் நலனுக்காக தன்னை அர்ப்பணித்த மனப்பான்மை ஆகியவை தன்னலமற்ற வாழ்வின் உயர்வை எடுத்துரைக்கின்றன. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கருணையின் வடிவமாக இருந்த மணிமேகலை தனக்கு கிடைத்த அமுத சுரபி பாத்திரத்தின் மூலம் மக்களின் பசித்துயர் போக்கினார். புறாவை காப்பாற்ற உடல் சதையை தர துணிந்தார் சிபி சக்கரவர்த்தி. பசுவின் கண்ணீரை துடைக்க தன்னுயிர் தர துணிந்தான் மனுநீதி சோழன். தன்னிடம் வந்தவர்களை வெறும் கையுடன் அனுப்பாத கொடை வள்ளலாக விளங்கியவர் கர்ணன். எந்தவிதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்கின்றவர்கள் வரலாற்றில் எத்தனையோ பேர். இவர்களைப் போல எத்தனையோ பேர் கைமாறு கருதாமல் உதவி செய்து மக்களின் மனங்களில் நீக்கமர வாழ்கிறார்கள். பல்வேறு இலக்கியங்கள் கைமாறு கருதாத உதவி பற்றி பலவாறு விளக்குகின்றன. பிரதிபலன் எதிர்பாராமல் பசி போக்குவதே உண்மையான தவம் என்று சிறுபஞ்சமூலம் என்னும் பழந்தமிழ் இலக்கியம் விளக்குகின்றது. எனவே கைமாறு கருதாத உதவி செய்வோமாக, மக்கள் மனங்களில் நீக்கமர வாழ்வோமாக.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.

0: நிலையத்தில் நேரம் 6:15.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா

மூன்று உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிலையத்தில் நேரம் 6:16. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்தி மனம் கமலும் பக்தி மாலையில் பக்தி பாடல்களின் தொகுப்பாக கேட்கவிருக்கிறோம். முதலாவதாக பக்தி மாலையில் ஒலிக்கும் பாடல் இதோ.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் பக்தி மாலையில் பக்தி பாடல்கள் தொடரும். பக்தி பாடல் இதோ.

இன்று பராபவ வருடம் ஆவணி மாதம் 27ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி.

0: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதத்திற்கான இலவச பயிற்சிகள் வழங்க இருக்கின்றார்கள். இந்த பயிற்சிகள் காலை 10 மணி தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறுகின்றது. பயிற்சியின் போது காலை மாலை தேநீர் மற்றும் மதிய உணவு வழங்கப்படும். இந்த ஒருநாள் பயிற்சியானது வருகின்ற 16 தேதியன்று புதன்கிழமை நெல்லிக்காயில் மதிப்பு கூட்டுதல் பயிற்சியாக தரப்படுகின்றது. 17 தேதி வியாழனன்று சிறுதானியங்களிலிருந்து ஐஸ்கிரீம் தயாரித்தல் பற்றிய பயிற்சியும் நடைபெற இருக்கின்றது. எனவே தேவைப்படும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையலாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, மானாவாரி நேரடி நெல் விதைப்பிற்கு பொட்டாஷ் உரம் கொண்டு விதைகளை கடினப்படுத்தி விதைத்திடுங்கள். இதற்கு 30 லிட்டர் தண்ணீரில் 300 கிராம் மியூரியட் ஆஃப் பொட்டாஷ் உரத்தை நன்கு கலந்து இக்கரைசலில் 1 ஏக்கருக்கு தேவையான 30 கிலோ நெல் விதைகளை 16 மணி நேரம் ஊற வைத்து பின்பு தண்ணீரை வடித்துவிட்டு பழைய ஈரப்பத அளவிற்கு வரும் வரை நிழலில் உலர்த்தி உடனே விதைப்பு செய்யலாம். அல்லது 1 மாதம் வரை சேமித்து வைத்து பின்பு விதைக்கலாம். இவ்வாறு நெல் விதை கடினப்படுத்தி விதைப்பதால் நெல் முளைப்புத்திறன் அதிகரிப்பதோடு முளைத்த நெல் பயிருக்கு ஆரம்பத்தில் மழை குறைவாக இருந்தாலும் 15 முதல் 30 நாட்கள் வரை பயிர்கள் பாதிப்பில்லாமல் வறட்சியினை தாங்கி வளரும். ஆகவே விவசாயிகள் நெல் விதை கடினப்படுத்துதல் தொழில்நுட்பத்தை கடைபிடிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இதேபோன்று ராமநாத மாவட்ட விவசாயிகளுக்கான மற்றொரு செய்தி என்னவென்றால், நெல் விதைப்பு செய்வதற்கு முன்பு நெல் விதைகளில் முளைப்புத்திறன், புறத் தூய்மை, பிற ரக கலப்பின்மை மற்றும் மகசூல் அதிகரிக்கும் திறனுள்ள சான்று பெற்ற மற்றும் குறுகிய கால ரகங்களான கோ 51, 55, ADT 45, 53, 57, TKM 15, RNR 1504, TRY 5 இந்த ரகங்களை வாங்கி விதைப்பு செய்திடுங்கள். இவை 110 முதல் 115 நாட்களில் விளைச்சலுக்கு வரும். மேலும் போதுமான அளவு நெல் விதைகள் தற்போது ராமநாதபுரம் மாவட்ட வேளாண்மை விரிவாக்க மையங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் வாங்கி பயனடையுமாறு பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டக்ட் வேளாண் அறிவியல் மைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவசல்வி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையம் அப்படின்றது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து KVK அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமா. KVK அப்படின்றது கிருஷி விஜயான் கேந்திரா, ஆங்கிலத்தில் வந்து ஃபார்ம் சயின்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து வேளாண் அறிவியல் மையம். ஸோ வேளாண் அறிவியல் மையம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவில் 731 வேளாண் அறிவியல் மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, காரைக்கால் எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா 33 வேளாண் அறிவியல் மையங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதன் முதன்மையான பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த நவீன தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு வந்து வழங்கி, பல்வேறு திட்டங்கள் மூலமாக வழங்கி, அவங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கும் நவீன தொழில்நுட்பங்களை அடாப்ட் பண்றதுக்கும் முக்கியமான செயல்பாடுகள் வந்து வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாகவும் வழங்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறப்பு அம்சம், ஒரு வேளாண் அறிவியல் மையத்துக்கு ஒரு விவசாயி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மண் பரிசோதனை பண்றதுல இருந்து, அந்த மண்ணுக்கு ஏற்ற என்ன பயிர்கள் போடலாம் அப்படின்றது, அதுக்கப்புறம் வந்து பயிர் பாதுகாப்பு மேலாண்மை, அப்புறம் வந்து அறுவடை பின்சா தொழில்நுட்பங்கள், அப்புறம் கால்நடை சம்பந்தப்பட்டது, அப்புறம் வந்து எப்படியெல்லாம் வந்து அப்ப அரசு திட்டங்கள் வந்து இருக்குது, இதை வந்து எப்படி வந்து நவீன முறையில சந்தைப்படுத்துறது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு தான் வந்து KVK சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு KVK வந்துட்டா அவங்களுக்கு எல்லா தொழில்நுட்பங்களும் ஒரே இடத்துல கிடைக்கணும், அந்த கான்செப்ட்ல தான் உருவாக்கப்பட்டது. இதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சென்டெக் வேளாண் அறிவியல் மையமானது 1994 தொடங்கப்பட்டது. ஸோ பல்வேறு தொழில்நுட்ப வல்லுநர்கள் மூலமாக பல்வேறு தொழில்நுட்பங்கள், நவீன தொழில்நுட்பங்கள், விவசாயிகள், விவசாய பெண்கள், கிராமப்புற இளைஞர்கள், தொழில் முனைவோருக்கு எல்லாமே நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதுல என்னன்னா, நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக பயிற்சிகள், அதாவது விவசாயிகளின் தேவை அறிந்து பயிற்சிகள் வந்து வழங்கப்பட்டு வருகின்றன. பயிற்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விதமான பயிற்சிகள் வந்து வழங்கப்படலாம். ஒன்னு வந்து உள்வளாக பயிற்சி, அதாவது ஆன் கேம்பஸ் ட்ரைனிங் சொல்லுவாங்க. விவசாயிகள் வந்து நம்மகிட்டயே வந்து நம்ம வேளாண் அறிவியல் மையத்திலே வந்து கத்துட்டு போற பயிற்சி. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளி வளாக பயிற்சி, அதாவது ஆஃப் கேம்பஸ் சொல்லுவாங்க. நாமளே அந்த ஊருக்கு, அந்த தத்தெடுக்கப்பட்ட கிராமங்களை நம்மளே அங்க போய்

அவங்களுக்கு தேவையான பயிற்சிகள் வந்து நம்ம கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து நம்ம தேவையிலிருந்து வழங்கிட்டு இருக்கோம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு திறன்கள் இருக்கும், ஒரு ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும். பட் அதை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள் அது எல்லா துறையுமே, விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த துறைகளில். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் வளர்க்கறது, அசோலா வளர்ப்பு தொழில்நுட்பங்கள், அதுக்கப்புறம் வந்து அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள். இப்போ எல்லாருமே விலையெல்லாம் காய்கறிகள்லாம் விலை கம்மியாச்சுன்னா அது எப்படி மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள். ஸோ அந்த மாதிரி பல்வேறு துறைகளில் உங்களுக்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் நம்ம வந்து வழங்கிட்டு இருக்கோம். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி தொழில் முனைவோருக்கான ஒரு சிறப்பு கூட்டம் வந்து நடைபெற்று இருக்கு. ஸோ இதனுடைய சந்திப்பு, இந்த தொழில் முனைவோருடைய சந்திப்புடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருமே பயிற்சி வந்து கொடுத்துட்றோம், அந்த பயிற்சி முடிச்ச உடனே வந்து என்னன்னா அடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாது. பட் பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய வேளாண், இப்போ ஒரு உதாரணத்துக்கு 10ஆம் தேதி பயிற்சி முடிக்கிறாங்க அப்படின்னா 20ஆம் தேதி அவங்க அந்த சந்திப்புக்கு வரும்போது அவங்களுக்கு அடுத்து என்ன லைசன்ஸ் வாங்கணுமா, அடுத்து அதை லேபிள் பண்ணணுமா,

0: சந்திப்பு, இந்த தொழில் முனைவோருடைய சந்திப்புடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இப்ப எல்லாருமே பயிற்சி வந்து கொடுத்துடுறோம். அந்த பயிற்சி முடிச்ச உடனே வந்து என்னன்னா, அடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாது. பட் பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய வேலை, இப்போ ஒரு உதாரணத்துக்கு 10ஆம் தேதி பயிற்சி முடிக்கிறாங்க அப்படின்னா, 20ஆம் தேதி அவங்க அந்த சந்திப்புக்கு வரும்போது அவங்களுக்கு அடுத்து என்ன லைசன்ஸ் வாங்கணுமா, அடுத்து அதை லேபிள் பண்ணணுமா, இல்லை அதை எப்படி வந்து பேக்கேஜிங், என்ன விதமான பேக்கேஜிங் பொட்டலம் வந்து இடலாம், அதை எப்படி வந்து சந்தைப்படுத்தலாம், ஸோ அந்த மாதிரி உள்ள தொழில்நுட்பங்களும் அந்த வழங்கணும். நம்ம ட்ரைனிங் மட்டும், பயிற்சி மட்டும் கொடுத்து செல்லக்கூடாது, ஃபுல்லாகவே டெக்னிக்கல் அவங்க ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் எல்லாமே வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம 20ஆம் தேதி வந்து ஒரு சிறப்பு சந்திப்பாக வந்து நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து செயல்பட்டு வருகிறது. இது போக வந்து விவசாயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, இப்போ வாழையில் வந்து ஏதோ ஒரு நோய் வருது அப்படின்னாலும் நம்மளே விஞ்ஞானிகள் பார்வை மூலமாக நாமளே அந்த வில்லேஜுக்கு போய் அவங்களுடைய என்ன சந்தேகங்களோ இல்லை அவங்களுக்கு நம்ம என்ன தேவையோ அதையும் நம்ம வந்து அவங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையத்தின் பற்றி ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம். இன்னைக்கு வந்து நான் வந்து மனையியல் தொழில்நுட்ப வல்லுநராக வந்து பணியாற்றி வருகிறேன். ஸோ மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னா, உணவு மற்றும் உணவு சார்ந்தது தான் வரும். பட் உணவு சார்ந்தது மட்டும் அல்லாமல் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள்லாம் அவங்களுக்கு எப்படி வழங்கலாம், விவசாயிகளுடைய பழுவை வந்து நம்ம எப்படி குறைக்கலாம், இல்லை மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் எப்படி வந்து வழங்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம மனையியல் துறை கீழே வந்து வழங்கிட்டு இருக்கோம். விவசாயிகளுக்கு மட்டும் வழங்குறோமா அப்படின்னா, விவசாயிகளுக்கும் வழங்குறோம், விவசாய பெண்கள், கிராமப்புற இளைஞர்கள், தொழில் முனைவோர்கள், அலுவலர்கள், மற்ற வேளாண் துறையில தோட்டக்கலை துறையெல்லாம் ஒர்க் பண்ற அலுவலர்களுக்கும் நம்ம தொழில்நுட்பங்கள் வந்து வழங்கிட்டு இருக்கோம். அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் நம்ம வந்து வழங்கிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஊட்டச்சத்து குறைபாடுனால நிறைய வந்து குழந்தைகள் வந்து எடைக்கு ஏற்ற உயரத்துக்கு ஏற்ற எடை வந்து இல்லாம இருக்கிறதுனால, ஸோ அது சார்ந்த பயிற்சிகள், அது சார்ந்த விழிப்புணர்வுகளும் நம்ம வந்து வழங்கிட்டு இருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி பணியாளர்கள்லாம் அந்த போஷன் அபியான் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. அது நேஷனல் நியூட்ரிஷன் மந்த், தேசிய ஊட்டச்சத்து வாரமாக இருந்தது. இப்போ செப்டம்பர் மாதம் ஃபுல்லாகவே தேசிய ஊட்டச்சத்து மாதமாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஊட்டச்சத்து சார்ந்த விழிப்புணர்வுகளும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்வச் பாரத் அபியான், அந்த மாதிரி வந்து தூய்மை இந்தியா திட்டம். ஸோ இந்த மாதிரி வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக ஒரு கம்யூனிட்டியோட ஒரு சமுதாய வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான அனைத்து தொழில்நுட்பங்களும் நம்ம வழங்கி நம்ம வந்து சிறப்பாக நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையம் செயல்பட்டு வருகிறது.
1: நிகழ்ச்சியில் இதுவரை இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டக்ட் வேளாண் அறிவியல் மைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவசெல்வி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.
2: அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, உங்களுக்காக ஒழித்து சென்றது ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. இன்னும் சில நொடிகளில் காலை மணி 6:45 நிமிடத்திற்கான மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளிடையே வளர்ச்சி அடிப்படையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்களின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். செவிலியர் பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தில்லி பிரகடனம் பரந்த மற்றும் வலுவான நோக்குடன் செயல்படும் பிரிக்ஸ் அமைப்பின் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புத்தாக்கம், நிலைத்தன்மை, மக்கள் தொடர்பு உள்ளிட்ட வளர்ச்சி அடிப்படையிலான நடவடிக்கைகள் நாடுகளிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்த உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரகடனத்தை பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, குவாண்டம் தொழில்நுட்பம், அறிவியல் ஆராய்ச்சி, புத்தொழில் நிறுவனங்களுக்கான சூழல் அமைப்பு ஆகிய துறைகளில் உறுப்பு நாடுகளிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். புதிய மேம்பாட்டு வங்கி கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்து உணவு, சுகாதாரம், எரிசக்தி, பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்திட்டம் பெண்களின் தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பிற்கு கிடைத்த வெற்றியாகும் என்று மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். பெண்களின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை மத்திய அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக மகளிர் சுய உதவிக் குழுக்களின் பயனாளிகளுடன் காணொலி வாயிலாக அமைச்சர் கலந்துரையாடினார். பெண்களின் வாழ்வாதாரம், பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவில் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு பரிசுப் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாக தெரிவித்தார். கர்ப்பிணி பெண்கள் உரிய பரிசோதனைகளை செய்து கொள்வதுடன் ஊட்டச்சத்து உணவுகள் மற்றும் யோகா பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கோடை வெப்பம் காரணமாக அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க கூடுதலாக 2000 MW மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. காற்றாலை மின் உற்பத்தி குறைந்துள்ளது, மின் அழுத்த குறைபாடு போன்ற பல்வேறு காரணங்களால் மின் தடை ஏற்படுவதை தவிர்க்கும் வகையிலும் சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையிலும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின் விநியோகத்தில் ஏற்படும் பாதிப்புகளை உடனடியாக சரி செய்யும் வகையில் சிறப்பு குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா இம்மாதம் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் யாகசாலை பூஜைகள் தொடங்கியுள்ளன. இதனையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளுக்கான முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் யாகசாலை பூஜைகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜையும் மாலையில் 5ஆம் கால யாகசாலை பூஜைகளும் நடைபெறுகிறது. யாகசாலை பூஜையை துவங்கியதை முன்னிட்டு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவில் வந்திருந்து யாகசாலை பூஜையில் பங்கேற்று தரிசனம் செய்து வருகின்றனர். கும்பாபிஷேக விழாவை காண பல லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்பதால் அவர்களுக்கென்று தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. மேலும் பாதுகாப்புக்கு 6000 காவலர்கள் ஈடுபட உள்ள நிலையில் தேவையான மருத்துவ வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விழாவை ஒட்டி பள்ளிகளுக்கும் 17ஆம் தேதி உள்ளூர் விடுமுறையும் அறிவித்து மதுரை மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சிவகாமிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து சமூகத்தினருக்கும் பாதுகாப்பு அளிக்கும் வகையில் இந்த சட்டம் இருக்கும் என்று கூறினார். பழங்குடியின மக்களின் கல்வி, பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பை மேம்படுத்த மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். சாதி உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை தடுப்பதுடன் வேலைவாய்ப்பின்றி இருக்கும் இளைஞர்கள் நல்வழிப்படுத்த

0: பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்களை தற்காலிகம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு ஆணையை மாநில அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 475,000 செவிலியர்கள் அரசு பணிக்காக பதிவு செய்து காத்திருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டுள்ளது கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு கூடுதலாக பணியாற்றி வரும் ஊழியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தாவேகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று டிடிவி தினகரன் கூறியுள்ளார். தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனையடுத்து நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அருவிகளில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை தமிழக எல்லையான பிலிகுண்டலில் மத்திய நீராணைய அதிகாரிகள் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: இருவரி செய்திகள். பலோச்சிஸ்தானில் மக்களுக்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவம் ஒடுக்குமுறைகளை கட்டவிழ்த்துள்ளதாக அந்நாட்டு மனித உரிமை அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. பிலிப்பீன்ஸில் பயணியர் படகு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 76 அதிகரித்துள்ளது. மணிப்பூரில் இந்தோ மியான்மர் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஹரியானா மாநிலம் தொடர்ந்து 3வது ஆண்டாக இரத்த தானம் செய்வதில் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. பல்வேறு குற்ற வழக்குகளில் தேடப்பட்டு வந்த தலைமறைவு குற்றவாளியான அம்ரித்பால் சிங் என்ற குருபால் சிங் மால்டோவா நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்படுவதை சிபிஐ அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையையொட்டி மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆட்சியர் திரு நல்லசிவம் ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு மன்றத்தில் 1161 வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்ற விழிப்புணர்வு முகாம் சென்னை காவல் கண்காணிப்பாளர் திரு செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 613 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நடைபெற்ற காளைகள் விடும் திருவிழாவில் தென் மாநிலங்களைச் சேர்ந்த 300 மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 தொடங்குகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 1வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளிடையே வளர்ச்சி அடிப்படையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்களின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். செவிலியர் பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நிலையத்தில் நேரம் 6:55.
3: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள்.
4: நாம் வாழும் பூமியை சூழ்ந்துள்ள காற்று மண்டலத்தால் தான் எண்ணற்ற உயிர்கள் வாழ்கின்றன. இந்த காற்று மண்டலத்தில் உள்ள ஒரு வாயுதான் ஓசோன். இந்த வாயு பூமியில் இருந்து சுமார் 60 உயரத்தில் ஒரு மெல்லிய படலமாக உள்ளது. பூமியையும் அதில் வாழும் உயிரினங்களையும் சூரியனிலிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களிலிருந்து பாதுகாக்கின்றது. மனிதன் பயன்படுத்தும் பல்வேறு தனிமங்கள் மற்றும் வாயுக்களால் இந்த ஓசோன் படலம் பாதிக்கப்படுகிறது.

0: இருக்கிறது. இதை தடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவே ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 16ஆம் தேதி ஓசோன் பாதுகாப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஓசோன் என்பதற்கு மனம் உள்ள என்ற பொருளாகும். இது ஓசின் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது ஆகும். ஆக்சிஜன் மூலக்கூறு 2 ஆக்சிஜன் அணுக்களையும் ஓசோன் 3 ஆக்சிஜன் அணுக்களையும் கொண்டுள்ளது. பூமியிலிருந்து 15 கிலோமீட்டர் உயரத்தில் ஒளி வேதியியல் வினையால் ஓசோன் உருவாகிறது. ஓசோன் மூலக்கூறுகள் நிலையற்ற தன்மையை பெற்றுள்ளதால் இவை தனித்தனியாக உள்ள நேசன்ட் ஆக்சிஜன் அணுக்களுடன் இணைந்து ஆக்சிஜன் மூலக்கூறை உருவாக்கிறது. காற்று மண்டலத்தில் இந்த ஒளி வேதி வினைகள் மாறி மாறி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு உள்ளது. வளிமண்டலத்தில் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் மீசோஸ்பியருக்கும் இடையே ஓசோன் படலம் உள்ளது. ஓசோன் சூரியனின் வெப்பத்தை தன்னகத்தை ஈர்த்து கொண்டு உலகின் தட்பவெப்பநிலை மாற்றத்தை நிர்ணயம் செய்கிறது. பூமிக்கு வரும் புற ஊதா கதிர்களில் 95% முதல் 99% வரை ஓசோன் படலத்தால் தடுக்கப்படுகிறது. ஓசோன் படலம் புவிவாழ் உயிரினங்களை புற ஊதா கதிர்வீச்சிலிருந்து காக்கும் கவசம் போல் உள்ளது. ஆனால் பூமியில் நடைபெறும் மனித செயல்களால் ஓசோன் படலம் சிதைவடைந்து வருகிறது. 1980 தென் துருவ வானில் ஓசோனே இல்லாத பகுதி முதன் முதலில் கண்டறியப்பட்டது. பிரிட்டன் அண்டார்டிகா ஆய்வு குழுவினர் 1985 அண்டார்டிகாவில் ஹாலி விரிகுடா பகுதியில் 10 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு முற்றிலும் ஓசோனே இல்லாத பகுதியை கண்டறிந்தனர். ஓசோன் அளவு குறைவதற்கு முக்கிய காரணமாக குளிர்சாதனங்களில் பயன்படுத்தப்படும் குளோரோஃப்ளூரோ கார்பன் என கண்டறியப்பட்டது. இதில் உள்ள ஒரு குளோரின் அணு பல ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கும் வல்லமை உடையது. தீயணைக்கும் கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வந்த ஹாலோனும் ஓசோனை அழிக்கக்கூடியது. காற்று மண்டலத்தில் ஹாலோனின் ஆயுட்காலம் 20 ஆண்டுகள் ஆகும். ஏரோசல்களில் பயன்படுத்தப்படும் பொருட்கள், பாலிமர் உற்பத்தியில் பயன்படுத்தும் பொருட்கள் ஓசோன் படல சிதைவிற்கு காரணமாக அமைகிறது. ஓசோன் படல சிதைவால் ஏற்படும் தீய விளைவுகளிலிருந்து பூமியை காக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பல உடன்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 1987 செப்டம்பர் 16 கனடாவில் உள்ள மான்ட்ரில் நகரில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டு 46 நாடுகள் கையெழுத்திட்டனர். இதன் மூலம் ஓசோனை அழிக்கும் குளோரோஃப்ளூரோ கார்பன் ஹாலோனின் உற்பத்தியையும் பயன்பாட்டையும் கட்டுப்படுத்தி மாற்று பொருட்களையும் கண்டுபிடிக்க முன்வந்தனர். ஹைட்ரோ கார்பன்களான புரோபேன், ஐசோபுட்டேன் மற்றும் அம்மோனியா குளிரூட்டிகள் மற்றும் ஏரோசல்களில் பயன்படுத்துகின்றன. ஹாலோனுக்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடு, நீராவி போன்றவைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்தியா போன்ற வளரும் நாடுகள் மாற்று தொழில்நுட்பத்திற்கு மாற தேவையான நிதியுதவி அளிக்க சர்வதேச நிதியமும் அமைக்கப்பெற்றது. மான்ட்ரியல் ஒப்பந்தத்தால் CFC-யின் உற்பத்தி மற்றும் நுகர்வு முற்றிலும் தவிர்க்கப்பட்டுள்ளது. மான்ட்ரியல் ஒப்பந்த நெறிமுறைகளின்படி ஓசோன் படலத்தை சிதைக்கும் 91%க்கும் அதிகமான பொருட்கள் உலக அளவில் படிப்படியாக அகற்றப்பட்டதன் காரணமாக ஓசோன் படலம் தற்போது குணமடைந்து முழுமையான மீட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சர்வதேச ஒத்துழைப்பால் ஓசோன் படல மெலிவு சீராகி வருகிறது. இந்நிலை தொடர்ந்தால் இன்னும் 20 அல்லது 30 வருடங்களில் அதனுடைய அடிப்படை நிலையை மீட்டெடுக்க இயலும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் ஆர். உமாதேவி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் காலை தண்ட நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேர்களே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேர்களே. காலை தண்ட நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் வளம் வருகிறது.

இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் கே ஜே ஜேசுதாஸ் குரலில் பாடல் ஒலித்தது. இனி தொடரும் பாடல் அமராவதி திரைப்படத்திலிருந்து. வைரமுத்து வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியன் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோ ஹெர்ட்ஸில் நாம் இதுவரை கேட்டது காலை தண்டல். இனி கேட்கலாம் மதுரை தண்டல். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மதுரை தண்டல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஜானி திரைப்படத்திலிருந்து பாடல் வலம் வருகிறது.

0: இளையராஜாவின் இசையில் சுஜாதாவின் குரலில் பாடல் ஒலித்தது நேயர்களே, இதுவரை மதுரத்தண்டல் கேட்டீர்கள். இனி தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பது என இரு நாடுகளின் தலைவர்களும் முடிவு செய்துள்ளனர். கியூபா வெளியுறவு அமைச்சருடனான இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அவசர நிலையை எதிர்கொள்ளும் வகையில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். சிலியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா சீனா இடையேயான உறவுகளை மேம்படுத்துவது என்ற இரு நாடுகளின் தலைவர்களும் முடிவு செய்துள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் இடையே பிரதமர் திரு நரேந்திர

0: நரேந்திரமோடி சீன அதிபர் திரு ஜீ ஜின்பிங்குடன் பேச்சு நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையின் போது இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகள் மோதலாக உருவெடுக்காமல் தவிர்ப்பது என வேண்டும் என்று ஒப்புக்கொண்டனர். பரஸ்பர மரியாதை, நலன்கள் உள்ளிட்ட அம்சங்களின் அடிப்படையில் இரு நாடுகளும் செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார். எல்லைப்பகுதியில் அமைதியை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பொருளாதார மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளில் பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். இந்த உச்சிமாநாட்டில் நிறைவு நாளான இன்று மீள்திறன், புத்தாக்கம் மற்றும் நிலைத்தன்மை குறித்து பிரிக்ஸ் நாடுகள் விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனையடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கஜகஸ்தான், பிலிப்பைன்ஸ், எகிப்து, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா வந்துள்ள ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். மேற்காசியாவில் அண்மையில் ஏற்பட்டுள்ள நிகழ்வுகள் குறித்து இரு தலைவர்களும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அனைத்து பிரச்சினைகளும் பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக நடவடிக்கைகள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்ற இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை பிரதமர் மீண்டும் வலியுறுத்தினார். மேலும் அப்பகுதியில் நீடித்த அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்தல், தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்தல், மாலுமிகளின் பாதுகாப்பு போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியானிடம் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். இதனையடுத்து ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கஜகஸ்தான் அதிபர் திரு காசிம் ஜோமாட் நேற்று புதுதில்லி வந்துள்ளார். தில்லி விமான நிலையத்தில் அவருக்கு மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு சுகந்த் மஜூம்தார் வரவேற்றார். இந்தியா கஜகஸ்தான் இடையே வலுவான கலாச்சாரம் மற்றும் மக்கள் தொடர்பை அடிப்படையாக கொண்ட வலுவான உத்திசார் நட்புறவை கொண்டுள்ளன. வளரும் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து கியூபா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு புரூனோ ரோட்ரிக்ஸ் நடத்திய இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் பயனுள்ள வகையில் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான வழக்கமான பயணிகள் விமான சேவைகள் இம்மாதம் 21ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் குவாங்சோ நகருக்கும் புதுதில்லிக்கும் இடையே விமான சேவைகள் தொடங்கப்பட உள்ளது. 2020ஆம் ஆண்டில் கோவிட் 19 பெருந்தொற்று பரவல் காலத்தில் இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன. இதன் மூலம் 6 ஆண்டுகால இடைவெளி முடிவுக்கு வந்துள்ளது. பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக சீன அதிபர் திரு ஜீ ஜின்பிங் இந்தியா வந்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்தியாவின் இண்டிகோ நிறுவனம் ஷாங்காய், கொல்கத்தா இடையே தினசரி விமான சேவைகளை தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 3 நாள் பயணமாக மும்பை சென்றுள்ளார். அவரது இந்த பயணத்தின் போது மும்பையில் உள்ள ஆசிய சொசைட்டியை பார்வையிடுகிறார். பந்த்ரா குர்லா வளாகத்தில் உள்ள பாரத் டைமண்ட் போர்லேட் நடைபெறும் விருது வழங்கும் விழாவில் அவர் பங்கேற்கிறார். பின்னர் லால்பாகா ராஜாவில் உள்ள விநாயகர் கோயிலில் வழிபடும் அவர் மும்பை ஆசியாட்டிக் சொசைட்டியில் ஸ்ரீ கணேஷ் ஞானரதி என்று பெயரிடப்பட்டு பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கையெழுத்து பிரதிகளின் கண்காட்சியை அவர் தொடங்கி வைக்கிறார். மேலும் அங்குள்ள நூலகத்திற்கு சென்று கையெழுத்து பிரதி பாதுகாப்பு ஆய்வகத்தின் பணிகளை அவர் ஆய்வு செய்கிறார். நாளை நவி மும்பை செல்லும் திரு அமித்ஷா காஷி உள்ள சிட்கோ கண்காட்சி மையத்தில் ஹிந்தி மொழியை மையமாக கொண்ட 6வது அகில பாரதிய ராஜ்பாஷா மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி இடையேயான ஒத்துழைப்பு எதிர்காலத்தில் வலுவடைவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்த வங்கியின் தலைவர் திரு ஜோ ஜியாயியுடன் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு வசதிகள், மேம்பாடு, போக்குவரத்து திட்டங்களுக்கு நிதியுதவி அளிப்பது இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு

0: 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாட்டின் பாதுகாப்பிற்கு பொது சுகாதார பாதுகாப்பு வேண்டியது அவசியம் என்று மத்திய சுகாதார அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அரசு மருத்துவமனையில் 10 தீவிர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் 12 ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வகங்களை திறந்து வைத்து அவர் பேசினார். தீவிர சிகிச்சை வழங்குவதற்கும் நோய் பரவலை முன்கூட்டியே கண்டறிவதற்கும் மருத்துவமனையின் செயல்திறனை இந்த புதிய வசதிகள் மேம்படுத்தும் என்று அவர் கூறினார். வழக்கமான சுகாதார சேவைகளை பாதிக்காத வகையில் அவசர நிலைகளை எதிர்கொள்ளக்கூடிய சுகாதார கட்டமைப்பின் அவசியத்தை கோவிட் 19 பெருந்தொற்று உணர்த்தியதாக அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு திட்டம் தொடங்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 631 தீவிர சிகிச்சை பிரிவுகள் அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் 606 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 24 தீவிர சிகிச்சை பிரிவுகள் அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். மக்களின் இருப்பிடங்களுக்கு அருகிலேயே விரிவான ஆரம்ப சுகாதார சேவைகள் வழங்குவதற்காக நாடு முழுவதும் 175,000 மேற்பட்ட ஆயுஷ்மான் சுகாதார மையங்கள் நிறுவப்பட்டுள்ளதாக திரு நட்டா தெரிவித்தார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்கரில் எஃகு கழிவுகளை கொண்டு உலகின் மிக நீளமான சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக இந்தியா கின்னஸ் உலக சாதனையை படைத்துள்ளது. 1.85 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சாலை பதப்படுத்தப்பட்ட எஃகு கழிவை சாலை அமைப்பதற்கான மூலப்பொருளாக மாற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் முக்கிய நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற கின்னஸ் உலக சாதனை அங்கீகார விழாவில் பேசிய மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், எஃகு கழிவுகளை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள சாலை வழக்கமான தார் சாலைகளை விட 4 மடங்கு அதிக வலிமையை அளிப்பதுடன் சாலை அமைப்பதற்கான செலவை 40% வரை குறைக்கும் என்று கூறினார். கழிவிலிருந்து செல்வம் என்ற மறுசுழற்சி முறைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு வலுச்சேர்க்கும் வகையில் முன்னுரிமைகளை இத்திட்டம் அமைத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். சிலியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டு தலைநகர் சாண்டியாகோ நகரின் தென்பகுதியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மருத்துவமனையில் 26 அதிகமான மூத்த குடிமக்கள் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வந்ததாகவும் அவர்களில் 10 பேர் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த அந்நாட்டு அதிபர் திரு ஜோஸ் ஆண்டனியோ காஸ்ட் உத்தரவிட்டுள்ளார். குஜராத் மாநிலத்தில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசம், சௌராஷ்டிரா, கட்ச் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. சீனாவின் ஹுலுன்பியூர் நகரில் இப்போட்டி பிற்பகல் 2 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பது என இரு நாட்டின் தலைவர்களும் முடிவு செய்துள்ளனர். கியூபா வெளியுறவு அமைச்சருடனான இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அவசர நிலையை எதிர்கொள்ளும் வகையில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதார அமைச்சர் திரு J.P. Nadda வலியுறுத்தியுள்ளார். சிலியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி இயக்கங்கள் குறித்து தகவல்கள் தருகிறார் இயன்முறை மருத்துவர் ஏ. அரசகுமார் அவர்கள்.
4: வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபிசியோதெரப்பியோட சிறப்பு பிரிவான ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பியை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பிங்கிறது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட்

0: இன்ஜுரிஸ்ல இருந்து ஒரு பிளேயரை பாதுகாக்கிறதுக்கு உண்டான முறைகளை சொல்லித்தரதான் ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபிஸ்டோட வேலையா இருக்கும். இதுல என்னென்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்களா, ஒரு இன்ஜுரி வர்றதுக்கு முன்னாடி அதை தவிர்க்க முயற்சி பண்ணுவாங்க. ஒரு இன்ஜுரி ஏற்பட்டது அப்படின்னா அதை அசஸ் பண்ணி அதற்கு முறையான ட்ரீட்மெண்ட் அளிக்கிறதும் ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபிஸ்டோட வேலையா இருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் இமீடியட்டாகவும் ஃபாஸ்டாகவும் இருக்கணும். ஏன்னா ஆன் ஃபீல்டில் ஒரு கிரவுண்டில் ஒரு பிளேயருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னா அவங்க எவ்வளோ சீக்கிரம் அவங்கள தயார் பண்ணி திரும்ப அவங்கள விளையாட அனுப்புறதுங்கிறதுல குறியாக இருப்பாங்க. சப்போஸ் பெரிய ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு சர்ஜரி தேவைப்படுதுன்னா சர்ஜரிக்கு பிறகு அவங்கள திரும்ப கிரவுண்டுக்கு எவ்வளோ ஏர்லியராக கொண்டு வர முடியுங்கிறத அவங்க குறிக்கோளாக வச்சு வேலை செய்வாங்க. சர்ஜரி நடக்குது அப்படின்னா அவங்க திரும்ப அவங்களோட ஃபிட்னஸை கெயின் பண்ணி அவங்கள வந்து விளையாட்டு மைதானத்துக்கு திரும்ப கொண்டு வர்றதுக்கு 6 மாதம் எடுக்கும் அப்படின்னா அவங்க அந்த 6 மாதம் அவங்களுக்கு முறையான பயிற்சிகள் கொடுத்து அந்த 6 மாதத்தை எவ்வாறு குறைத்து ஒரு 3 மாதத்திலேயோ 4 மாதத்திலேயோ அவங்கள அவங்களோட விளையாட்டுக்கு திரும்ப செய்யறதுங்கிறது தான் அவங்களோட மெயின் கோலாக இருக்கும். இதில் காமனாக என்னென்ன இன்ஜுரிஸ்க்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு காயங்கள் காமனாக வந்து லிகமெண்ட்ஸ்லையும் டெண்டான்ஸ்லையும் ரொம்ப சகஜமாக ஏற்படும். ரொம்ப காமனான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏசிஎல் இன்ஜுரி, முழங்காலில் இருக்கக்கூடிய ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப காமனாக ஃபுட்பால் பிளேயர்ஸ், கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும், ஷட்டில் காக் பிளேயர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த லிகமெண்ட் வந்து இன்ஜுரிங்கிறது ரொம்ப காமனாக ஏற்படும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு காயம் பட்டிருக்கு அப்படின்னா இவங்களுக்கு Grade 1, 2, 3 அந்த மாதிரி கிரேட்ஸில் உள்ளவங்கள வந்து முழுமையாக இயன்முறை மருத்துவம் மூலம் ஃபிசியோதெரப்பி மூலமாகவே முழுமையாக சரி பண்ணி அவங்கள ஒரு 1 or 2 months திரும்ப விளையாட வைக்க முடியும். சப்போஸ் அவங்க Grade 4 இன்ஜுரி கம்ப்ளீட் கட் ஆகிருக்கு, அவங்களுக்கு சர்ஜரி தேவைப்படுது அப்படின்னா சர்ஜரிக்கு பிறகு அவங்களோட இழந்த தசையோட பலத்தை மீட்டு கொண்டு வந்து அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் தயார் பண்ணி முன்னாடி எந்த அளவுக்கு அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியுதோ அதே அளவுக்கு அவங்கள தயார்படுத்துறது தான் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்டோட வேலையாக இருக்கும். இது போக நான் சொன்ன மாதிரி ஆன்ஃபீல்ட் இன்ஜுரிஸ் கிரவுண்டில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன காயங்களுக்கு உடனடியாக அவங்கள சரி பண்ணி திரும்ப விளையாட வைக்கிற வேலையும் ஃபிசியோதெரபிஸ்டோட வேலையாக இருக்கும். இப்போ ரொம்ப பிரபலமாக இப்போ ஐபிஎல் எல்லாம் பார்ப்பீங்க, தலையில் அடிபட்டவங்களுக்கு இந்த கன்கஷன் டெஸ்ட்னு வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ஆன்ஃபீல்டில் எடுப்பாங்க. தலையில் அடிபட்டவங்களுக்கு அவங்க சரியான நிலையில் இருக்காங்களா, அவங்களால தொடர்ந்து விளையாட முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களும் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் செய்வாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பியில் காமனாக என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஐஸ் தெரப்பி, ட்ரைன் நீடிலிங், ட்ரிகர் பாயிண்ட் ரிலீஸ், கைனிசியாலஜி டேப்பிங், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆன்ஃபீல்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஃபிசியோதெரப்பி டெக்னிக்ஸ். இது போக இவங்களோட ஸ்ட்ரென்த்தையும் ஃப்ளெக்சிபிலிட்டியும் அதிகரிக்கிறதுக்கும் அவங்களோட பேலன்ஸையும் கோஆர்டினேஷனையும் மேம்படுத்துறதுக்கும் இவங்களுக்கு ரொட்டீனாக சர்க்கியூட் ட்ரைனிங், இன்டென்சிட்டி ட்ரைனிங் இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் கொடுப்பாங்க. அது போக ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் ஒவ்வொரு பெரிய பிளேயர்ஸ்க்கும் இண்டிவிஜுவலாகவும் அவங்களோட லைஃப் ஸ்டைலை மேனேஜ் பண்ணுறது, அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை ரெகுலேட் பண்ணுறது, அவங்களோட ஒர்க் அவுட் பிளானை கொடுக்கறது, இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்டோட வேலையாக இருக்கும். ஸ்கூல் லெவல்லையும் ஒவ்வொரு டீம்ஸ்க்கும் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நிறைய பெரிய ஸ்கூல்ஸில் ஒரு நல்ல டீம் இருக்குன்னா அவங்க இண்டிவிஜுவலாக ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட்டை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்பெசிஃபிக் டீமோட பொட்டன்ஷியலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.
1: இன்றைய நலமாய்வாள நிகழ்ச்சியில் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி இயக்கங்கள் குறித்து தகவல்கள் வழங்கினார் இயன்முறை மருத்துவர் ஏ அரசகுமார் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியானது நாளை காலை 7:25 இதய நுரையீரல் இயன்முறை பயிற்சிகள் பற்றிய தகவல்கள் இடம்பெறும்.
2: நலம் வாழ்த்துக்கள்.
3: நேரம் 7:30, ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் ஸ்ரீ தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு ஆள் இருந்தார், விலங்குகள் பேரில் அவருக்கு ரொம்பவும் பிரியம். அதனால் தன்னுடைய வீட்டில் ஒரு நாயை வளர்த்தார், அதே மாதிரி கழுதையையும் வளர்த்தார். அந்த கழுதை அவர் வீட்டு கொல்ல பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஏதாவது பொதி சுமக்கிற வேலை இருந்ததுன்னா அதை கவனிச்சிக்கும். அந்த நாய் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும். நாய்க்கு அந்த வீட்டில் ராஜ உபச்சாரம் தான். அதுக்கு அந்த வீட்டில் ஏகப்பட்ட மரியாதை, குளிக்கிறதுக்கு தனியாக சோப்பு, 2 வேளையும் பால், பிஸ்கட்டு, மத்தியானம் சாப்பாடு. அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே ஆஸ்பத்திரி வைத்தியம். ரொம்ப கொடுத்து வச்ச நாய். அந்த வீட்டு தலைவர் வெளியில் அப்படியே நடைப்பயிற்சி போனால் கூடவே இதுவும் போகும். அவர் மட்டும் தனியாக எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் வீட்டுக்கு

0: வந்த உடனே அந்த நாய் அவர்கிட்ட ஓடி வரும். அப்படியே எழும்பி முன்னங்கால் ரெண்டையும் அவர் தோல் மேலே போட்டுக்கும். அவர் சிரிச்சுக்கிட்டே தலையில் செல்லமாக தட்டுவார். அவர் ஈசி சேரில் சாஞ்சிக்கிட்டு டிவி பார்ப்பார், பேப்பர் படிப்பார். அப்போலாம் அந்த நாய் அவருடைய காலடியில் படுத்துக்கும். அப்போ கூட அவர் தலையை செல்லமாக தடவி கொடுப்பார். அந்த நாய் படுக்கிறதுக்குன்னே ஒரு மெத்தை. சில சமயம் அது அங்கே இருக்கிற மேஜை நாற்காலி மேலே கூட ஏறி விளையாடும், சோஃபாவில் ஏறி உட்காந்துக்கும். இவ்வளவு செல்வாக்காக வளர்ந்தது அந்த நாய். இதையெல்லாம் அந்த கழுதை பார்த்துக்கிட்டே இருக்குது. கொல்லை பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு அது யோசிக்க ஆரம்பிச்சுதான், என்ன இது, இந்த வீட்டில் நாம் தான் கழுதையாக உழைக்கிறோம், பொதி சுமக்கிறோம், நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது, படுக்கை கிடையாது, ஒரு நாளாவது நம்ம தலையையோ முதுகையோ தடவி கொடுத்தது கிடையாது. ஆனால் அந்த நாய் இந்த வீட்டுக்காக ஒரு துரும்பை கூட அசைச்சது இல்லை. அதை போய் இந்த வீட்டில் உள்ளவங்க இப்படி தலையில் வச்சு தாங்குறாங்களே அப்படின்னு யோசிச்சு தான் அந்த கழுதை ரொம்ப நேரம் யோசிச்சுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. சரி, இனிமேல் நாமளும் அந்த நாய் மாதிரியே நடந்து பார்ப்போம், அது மாதிரியே பிஹேவ் பண்ணுவோம், அப்போவாவது நமக்கும் அந்த மரியாதை கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுது மனசுக்குள்ளே. உடனே அந்த திட்டத்தை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிது. அதாவது அந்த வீட்டில் அந்த நாய் என்னென்ன செய்யுதோ அதையெல்லாம் இதுவும் செய்ய ஆரம்பிச்சுட்டுது. அந்த வீட்டு எஜமான் வந்து எங்கேயோ வெளியில் சுற்றிவிட்டு ரொம்ப அசந்து போய் வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தான். உடனே இந்த கழுதை என்ன பண்ணுச்சு தெரியுமா, அவங்ககிட்ட ஓடி போச்சு. ஓடி போய் அந்த நாய் என்ன பண்ணுமோ அது மாதிரியே பண்ணிச்சு. அதாவது அந்த ஆள் தோல் மேலே தன்னுடைய முன்னங்கால் ரெண்டையும் தூக்கி போட்டுவிட்டு அந்த ஆள் பயந்து போயிட்டான். அவனுக்கு ஒன்றும் புரியல, இது ஏன் இப்படி பண்ணுதுன்னு கொஞ்சம் ஒதுங்கி நின்னான். இது அவனை சுற்றி சுற்றி வருது, நாய் மாதிரி வாழை ஆட்டிக்கிட்டே சுற்றி சுற்றி வருது கழுதை. அவன் கிடுகிடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடினான். இதுவும் பின்னாடியே ஓடிச்சு. அங்கே போய் நாய் மாதிரி மேஜை நாற்காலி மேலே ஏறி குதித்து விளையாட ஆரம்பிச்சுட்டுது. சோஃபாவில் ஏறி உட்காருது. மேஜையில் இருந்த சாமான்லாம் கீழே விழுந்து உடையுது. கழுதை மேஜை மேலே ஏறி குதிச்சா என்னத்துக்காகும்? அந்த ஆள் பார்த்தான், சரி இந்த கழுதிக்கு என்னமோ ஆயிட்டுது அப்படின்னு முடிவு பண்ணான். ஒரு நல்ல கயிறாக பார்த்து கொண்டான்னா அது கால்லையும் கழுத்துலேயும் கட்டினான். தர தரன்னு இழுத்துட்டு போனான். அடித்து கொல்லை பக்கத்தில் கட்டி போட்டுட்டான். அண்ணன் ஆகாரம் எதுவுமே கொடுக்கல, பட்டினி போட்டுட்டான். இப்போ அந்த கழுதை யோசனை பண்ணி பார்க்குதான், என்ன இது, நம்ம எஜமானுக்கு இன்றைக்கி என்ன ஆயிட்டுது இப்படி? அந்த நாய் பழகிறது மாதிரி தானே நாமளும் பழகணும். ஆனால் இந்த மனுஷன் நாயை அடிக்கலை, ஆனால் நம்மளை அடிக்கிறான். இப்படி கொண்டாந்து கட்டி போட்டானே, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் அந்த கழுதை. எதுக்கு இந்த கதைன்னா, இது மாதிரியே நாம் கூட சில சமயம் யோசிக்கிறது உண்டான். நம்ம இயல்பு மாறி நடக்க ஆரம்பிச்சுட்டா, இயல்புலேருந்து மாறி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பல சமயங்களில் இப்படி யோசிக்கிறது மாதிரி தான் ஆகிடும். அதனால தான் ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டால் தான் நமக்கு மரியாதை. வெறி நாய் கடிச்சுட்டா மனுஷன் அது மாதிரியே ஆகிடுறான் பார்த்தீங்களா, அவனோட இயல்பு மாறி போடுது. ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் கேட்டானான், வெறி நாய் ஒன்று உன்னை கடிச்சுட்டா நீ என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்டிருக்கான். நான் உடனே பேப்பரும் பேனாவும் கேட்பேன் நானா இவன், ஏன் உயில் எழுதுறதுக்கான்னு கேட்டிருக்கான் அவன். இல்லை, நான் யாரை யாரையெல்லாம் கடிக்கணும்னு ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணணும்ல அதுக்காக அப்படின்னு நானும்.
1: இதுவரை ஸ்ரீ தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில். இனி கேட்கலாம் மதுரை தென்றல். நேரம் 7:35. மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் திரையேசையாய் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ராமன் அப்துல்லா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா குரல்களில் இளையராஜாவின் இசையில் பாடல் இதோ காற்றில் வலம் வருகிறது.

அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 தேதி இரவு 10 மணி முதல் 17 தேதி இரவு 10 மணி வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சையம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, அம்மாபாளம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னக்குடி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம் மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்தும் இடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு: அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.

ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 7:46. மதுரை தண்டல் வழங்கும் அடுத்த பாடல் பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்திலிருந்து அனுராதா ஸ்ரீராம் ஹரிகரன் குரல்களில், தேவாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் இதோ பாடல் வளம் வருகிறது.

0: எங்க இருக்க?
1: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் கேவைசியும் அப்டேட் பண்ணனும்.
0: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? கேவைசியில எந்த மாற்றமும் இல்லைன்னா, அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா, பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு. மத்த சேஞ்சஸ்க்கு வீட்டுல இருந்தே வீடியோ கேவைசி அல்லது ஆதார் ஓடிபி அடிப்படையிலான இ கேவைசி மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ்ட் சேனல்ஸ் மூலம் மட்டுமே கேவைசியை புதுப்பிக்கணும்.
2: இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே.
0: ஆர்பிஐ சொல்கிறது,
3: கேவைசி உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.
4: ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 இரவு 10 முதல் 17 இரவு 10 வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சையம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, அம்மா பாலம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தளவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னக்குழி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம் மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்துமிடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு: அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.
5: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1669 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கிறோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். இந்நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடல் சின்ன ஜமீன் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா குரல்களில் இளையராஜா இசையில் வாலியின் வரிகளில் பாடல் வளம் வருகிறது.

நிலையத்தில் நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா குரல்களில் பாடல் வலம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கும்மி பாட்டு. திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதா குரலில் இளையராஜாவின் இசையில் பாடல் வளம் வருகிறது.

0: இதுவரை மதுரத்தண்டால் கேட்டீர்கள் நேயர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் ஷகுன் சோப்ரா. தி ஹெட்லைன்ஸ். BRICS leaders condemn 2025 Pahalgam terror attack in Jammu and Kashmir, call for zero tolerance towards terrorism, also express concern over escalation of tensions in West Asia. Prime Minister Narendra Modi to hold bilateral meetings with presidents of Kazakhstan, Philippines, Egypt, South Africa and Burundi today on sidelines of BRICS summit. West Bengal government approves DRDO's proposal to set up weapon and missile testing range in Purva Medinipur district of the state. IMD issues red alert for very heavy rainfall in Gujarat today. Elena Rybakina of Kazakhstan beats Belarusian Arina Sabalenka to win women's singles title of US Open tennis in New York. And in cricket, India to take on defending champion Sri Lanka in Women's Asia Cup final in Dubai this evening. And now the news in detail. BRICS leaders have condemned the April 2025 Pahalgam terrorist attack in Jammu and Kashmir. In a joint statement, BRICS leaders have called for zero tolerance towards terrorism, reaffirming

இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகரின் சிறப்புகளைப் பற்றி கோயில் அர்ச்சகர் பிரசன்ன வெங்கடேச சிவம் அவர்கள் எடுத்துரைக்கிறார்.

0: இல்லாமல்ல முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயக பெருமான் நமது தமிழ் திருநாட்டிலே தமிழகத்திலே பல்வேறு இடங்களில் பெரும் கோவிலாக விற்றிருந்து அருள் பாரித்து வருகிறார். அதுபோல நமது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் அருகே ஓடைப்பட்டி என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு பெயர் மடம் சின்ன ஓடைப்பட்டி என்று ரெவென்யூ வில்லேஜ் என்று சொல்வார்கள். அந்த ஸ்தலத்திலே ஸ்ரீ வன்னி விநாயகர் என்று பெயர் கொண்டு தனி ஆலயமாக வீற்றிருந்து அருள் பாலித்து வருகிறார். இந்த திருக்கோவிலானது வன்னி மரம் என்று சொல்லக்கூடிய அழகிய விருட்சத்தின் அடியிலேயே விநாயகர் அமர்ந்திருப்பதனால் அவருக்கு பெயர் வன்னி விநாயகர் என்று பெயர். இந்த ஸ்தலமானது செல்லத்துறை கிறிஸ்துவரால் கருவறை மண்டபம் என்று சொல்லக்கூடிய மண்டபமானது அமைத்து தரப்பட்டது. அதற்கு அவர்களது கனவில் விநாயகர் தோன்றி எனக்கு ஒரு தனி ஆலயம் அமைத்து தர வேண்டும் என்று விநாயகர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நிர்மாணம் செய்து கொடுத்துள்ளார்கள். அதன் வழியே பல்வேறு ஆன்றோர்களும் சான்றோர்களும் கிராம பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து திருப்பணி வேலைகள்லாம் செய்து தற்பொழுது கோவில் நல்ல முறையில் இருந்து வருகிறது. இந்த ஸ்தலத்திலே மிகவும் சிறப்பானது வன்னிமரம். இந்த வன்னிமரத்துக்கடியில் விநாயகர் இருக்கிறது ரொம்ப விசேஷம். எல்லா இடங்களிலும் அரச மரத்துக்கடியில் பிள்ளையார் இருப்பார். ஆற்றங்கரை ஓரத்திலே அரச மரத்தடியினிலே என்று சொல்லக்கூடிய அரச மரத்துக்கடியில் தான் பிள்ளையார் நிறையா இருப்பாங்க. ஒவ்வொரு ஆலயத்திலும் ஸ்தல விருட்சம் என்று சொல்லக்கூடிய விருட்சமானது சுற்றி வரக்கூடிய பிரகார மண்டபத்தில் தான் அமைந்திருக்கும். நமது ஆலயத்தில் கருவறை மண்டபத்திலேயே ஸ்தல விருட்சமானது வன்னிமரம் அமையப்பட்டு அதன் அடியிலேயே விநாயகர் வீட்டிலிருந்து அனைவருக்கும் அருள் பாலித்து வருகிறார். இந்த வன்னி மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப விசேஷமானது. வன்னி அப்படின்னாலே ஜெயம், ஜெயம் என்றால் வெற்றி என்று சொல்வார்கள். இந்த வன்னி மரத்தினை சுற்றி அதனடியில் பிள்ளையாரும் சேர்ந்து இருப்பதனால இந்த வன்னி மரத்தை சுற்றி பிள்ளையாரையும் சேர்த்து சுற்றி வந்து வழிபட்டோம்னாலே நமது நினைத்த காரியங்கள் எல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேறும் என்று பலரது நம்பிக்கையாக உள்ளது. விநாயகர் சொன்னால் நாயகன் என்றால் தலைவன், விநாயகன் என்றால் அவனுக்கு ஈடில்லாத தலைவன் என்று பெயர். அதன் போலே எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் விநாயகரை வழிபட்டுத்தான் அந்த காரியத்தை வந்து ஆரம்பிப்பார்கள். அப்படி செய்வதனாலே செய்யக்கூடிய காரியங்களில் வந்து எந்த விதமான தடைகளும் இல்லாமல் நல்ல முறையில் அந்த காரியங்கள் வந்து நிறைவேறுவது அனைவர் நம்பிக்கையாகவும் இருந்து வருகிறது.
1: திருக்கோயிலின் ஸ்தல விருட்சகமாக இருக்கும் வன்னிமரத்தின் வரலாற்றை அர்ச்சகர் கூறும்போது,
0: இந்த வன்னி மரத்தினுடன் கூடிய விநாயகரானது எல்லா விதமான பக்தர்களுக்கும் தன்னை சுற்றி வழிபட்டு அர்ச்சனை செய்வோருக்கு எல்லா விதமான அவர்கள் வேண்டுவதை ஈட்டித்தரும் பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய வகையிலே விநாயகர் அருள் பாலித்து வருகிறார். இந்த வன்னி மரம் என்று சொல்லக்கூடிய மரமானது அந்த காலத்திலே ஔரவர் என்று சொல்லக்கூடிய முனிவருக்கு சமி என்றும் பெண்ணாக பிறந்து மந்தாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்து வருகிறார்கள். அப்பொழுது திருமணமெல்லாம் நிறைவுற்று அந்த மந்தாரன் சமி என்றும் இருவர்கள் வனத்திலே செல்லும்போது புருசுண்டி என்று சொல்லக்கூடிய விநாயகரனுடைய அருள் பெற்ற முனிவர், புருசுண்டி என்பது எதனால் பெயர் என்றால் அவருக்கும் விநாயகருக்கு எப்படி தும்பிக்கை உள்ளதோ அதே மாதிரியே அந்த புருசுண்டி முனிவர் அப்படிங்கிறவருக்கும் தும்பிக்கை இருக்கும். இவர் வந்து விநாயகரோடைய சிறந்த தவ வலிமை பெற்றவர். அவரை பார்த்து இப்படி தும்பிக்கை உள்ள முனிவராக இருக்கிறார் என்று ஏளனம் செய்ததாக புராண வரலாறுகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படி செய்யும்போது அந்த புருசுண்டி முனிவரால் சாபம் பெறுகிறார்கள் இந்த மந்தாரனும் சமி என்று சொல்லக்கூடிய இருவரும். சமி என்பவள் ஒரு மரமாகவும் மந்தாரன் என்று சொல்லக்கூடியவர் ஒரு மரமாகவும் அவர் வந்து சாபம் இடுகிறார். அதன் போலே சமி என்பது வந்து வடமொழி சொல், அதனைத்தான் நமது தமிழில் வன்னி மரம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த ஔரவ முனிவரும் அந்த மந்தாரனுடைய தந்தையாரும் சேர்ந்து விநாயகர் இடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள். இந்த மாதிரி புருசுண்டி முனிவருடைய சாபம் பெற்ற எங்களது பிள்ளைகளை வந்து மீட்டுத்தர வேண்டும் என்று விநாயகர் இடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்படி செய்யும்போது விநாயகரே சொல்கிற, புருசுண்டி முனிவருடைய சாபத்தை யாராலும் நீக்க முடியாது, ஆதலால் அவர் அளித்த சாபத்தின்படியே அவர்கள் மரமாக இருந்து அவர்கள் அடியினிலே நான் வீற்று இருந்து அவர்களுக்கு எல்லா விதமான மங்களங்களும் நான் வழங்குவேன் என்று விநாயகரனுடைய ஒரு சொல்வாக்காக அமைந்து அதன்படியே வந்து இந்த சமி என்று சொல்லக்கூடிய வன்னிமரத்தின் அடியிலேயே விநாயகர் வீற்றிருந்து அருள் பாலித்து வருகிறார். அதனால் தான் அந்த வன்னிமரத்தை சுற்றி வந்து வழிபட்டாலே நம்மளுக்கு நினைக்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் நம்மளுக்கு வெற்றிகள் உண்டாகிறது. அதே போல இந்த வன்னிமரம் என்று சொல்லக்கூடிய

0: வேண்டியது. வன்னி குச்சியினாலே ஹோமம் செய்தாலோ, இந்த வன்னி இலையினாலே சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்தாலோ, எல்லா விதமான சனி தோஷங்கள், இந்த அஷ்டமத்து சனி, ஏழரை சனி என்று சொல்ல அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய தோஷங்களிலிருந்து விடுபட்டு அவர்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்குது அப்படிங்கிறது சாஸ்திர உண்மையாக இருக்கிறது. ஆதலால் இங்கே நமது ஆலயத்திலே வந்து மித்த சன்னதிகள் எதுவும் இல்லாமல் வன்னி மரமும் பிள்ளையாறு மட்டும் தனியாக இருந்து, இந்த வன்னி மரத்தை 9 தடவை சுற்றி வந்து வழிபட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி, திருமண காரியம் ஆகாதவங்களுக்கு, ரொம்ப நாள் வந்து திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரமாக நல்ல வரன்கள் அமைந்து திருமணம் நடைபெறுவதற்கும், கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு நல்ல விதமான கல்வி செல்வங்களை அளிப்பதற்கும், தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று வேண்டுவோருக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்து விநாயகருடைய அருளால் வந்து நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த விநாயகருக்கு அக்னி சுரூபமாகவும் இந்த வன்னிமரம் வந்து விளங்குகிறது. அக்னி பகவானுடைய சுரூபமாக இருக்கிறதுனால மகாபாரத போரில் வந்து, மகாபாரத நிகழ்வில் பஞ்சபாண்டவர்கள் 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில், வனவாசம் முடிஞ்சு அந்த 1 வருஷம் அஜ்ஞாதவாசத்துக்கு முன்னாடி இந்த வன்னி மரத்திலே அவர்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் மறைத்து வைத்திருந்து, 1 வருட காலம் அஜ்ஞாதவாசம் முடிந்து திருப்பி இந்த வன்னி மரத்துக்கு பூஜைகள்லாம் செய்து அந்த ஆயுதங்களை திரும்ப பெற்று மகாபாரத போரிலே வந்து வெற்றி பெற்றதாக புராண வரலாறுகள்லாம் உண்டு. அதன்படி இந்த வன்னி மரத்தை சுற்றி வந்து வழிபட்டாலே நமக்கு எல்லா விதமான காரியங்களும் வெற்றி கிடைப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு உண்மையாகும்.
1: ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகர் கோயிலின் அமைப்பு பற்றி அவர் எடுத்துரைக்கும் போது,
0: அமைப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம ஆலயத்திலே வந்து வன்னி மரம் அப்படிங்கிறது தான் வந்து கோபுரமாக விளங்குகிறது. கோவில் முகப்பு பகுதியிலே வந்து சாலகோபுரம் மட்டும் இருக்குது. கோவிலினுடைய கருவறை மண்டபத்தின் மேலே விமானங்கள் எதுவும் கிடையாது. ஏன்னா இந்த வன்னி மரமே ஒரு விமானமாக இருந்து அருள் பாலித்து வருகிறது. அதன்படி காஞ்சி மகா பெரியவர் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த பக்கமாக வரும்போது நம்ம ஆலயத்துக்கு வந்திருந்து கொஞ்ச நாள் இங்கே தங்கியிருந்து விநாயகரோட உபதேசங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்காரு எல்லாருக்கும், வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம். அப்போ வந்து இந்த நம்ம கோயிலோடைய பெருமையை பற்றி சொல்லும்போது, அதாவது எல்லா இடத்துலையும் வந்து மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒன்று விசேஷம் இருக்கும். இப்போ ஒரு கோயில் எடுத்துட்டிங்கன்னா அங்கே இந்த கோவிலில் இருக்கிற மூர்த்தி விசேஷமாக இருக்கும், இல்லை அந்த கோயிலில் இருக்கிற அந்த ஸ்தலம் வந்து ரொம்ப விசேஷம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா திருவண்ணாமலையை வந்து நினைத்தாருக்கு முக்தி என்று சொல்வார்கள். அதே போல் அந்த ஸ்தலத்தை வந்து நினைத்தாலே முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த ஸ்தலத்தினுடைய பெருமை. அப்படி சொல்லுகிற வகையில் நமது ஆலயம் வந்து விருட்ச விசேஷம் என்று சொல்லக்கூடிய இந்த வன்னி மரம் தான் வந்து இந்த கோயிலில் வந்து ரொம்ப விசேஷமானது. மேலே இருக்கிற வன்னி மரமே வந்து விநாயகருக்கு கோபுரமாக இருக்கிறதுனால கோபுரங்கள் வந்து தேவையில்லை. கும்பாபிஷேக காலங்களில் அப்படி பண்ணக்கூடிய அபிஷேகம் வந்து இந்த வன்னி மரத்துக்கு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மகா பெரியவருடைய வாக்கு வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. எல்லா கோவிலையும் வந்து மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்று சொல்லக்கூடிய மண்டபங்கள்லாம் அமைப்பெற்று திருக்கோவிலாக அமைந்திருக்கும். அதன்படி நமது ஆலயத்திலே கருவறை மண்டபம் என்று சொல்லக்கூடிய மண்டபமாக அமைந்து அதனுள்ளேயே வன்னி விருட்சம் என்று சொல்லக்கூடிய வன்னி மரமானது அமைப்பெற்று அதன் அடியிலேயே வன்னி விநாயகர் கருவறையினுள்ளேயே அமைப்பெற்றிருக்கிறார். அது ரொம்ப மிகவும் விசேஷமானது. இந்த வன்னி மரமும் விநாயகரும் சுமார் 600 ஆண்டுகள் பழமையான விநாயகர். மதுரையிலிருந்து இந்த வழியாக செல்லக்கூடிய அனைவரும் நாங்கள் சுமந்து வர சுமைகளை வந்து இறக்கி வைக்கக்கூடிய நடுநிலை தளமாக வந்து இந்த ஸ்தலம் வந்து இருந்திருக்கு. அந்த காலத்தில் வந்து நமது கோவில் பின்னாடியே வந்து கருங்கல் மண்டபமானது வந்து முன்னாடியே இருந்தே இருந்திருக்கு. அப்போ வந்து ஒரு சித்தரானவர் வந்து அண்ணாமலை சித்தர், அவர் பெயர் வந்து அண்ணாமலையின் பேர், அண்ணாமலை சித்தர் வந்து அந்த இந்த வழியாக நடந்து வரும்போது நம்ம ஆலயத்தில் வந்து கொஞ்ச நாள் தங்கியிருந்து இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப பெரிய பஞ்சங்கள்லாம் ஏற்பட்டு மக்கள்கள் எல்லாருக்குமே தண்ணி கஷ்டம், சாப்பாடுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பஞ்சகாலமாக அப்போ வந்து இருந்திருக்கு. அப்போ இந்த சித்தர் வந்து இந்த பின்னாடி இருக்கக்கூடிய கல் மண்டபத்தில் வந்து கொஞ்ச நாள் தங்கியிருந்து விநாயகருக்கு வழிபாடு ஆராதனைகள் எல்லாம் செய்து அவங்க வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் வந்து சமாராதனை மாதிரி எல்லா விதமான பூஜைகளும் செய்து பக்கத்தில் வந்து ஒரு நீர்நிலை வந்து ஏற்படுத்தி தந்திருக்காரு. ஒரு கம்மாய் கிணறு அந்த மாதிரி உள்ள நீர்நிலைகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நல்லா செழிப்பமாக பஞ்சங்கள்லாம் நீங்கி நல்லா செழிப்பமாக வந்து இருந்திருக்கு. அதனால் அவர் வந்துட்டு போனதுனால தான் இப்படி இருந்திருக்குன்னு சொல்லி அவருடைய ஞாபகார்த்தமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்தூபியானது வந்து அப்போ அந்த காலத்திலே பொதுமக்கள்லாம் எல்லாம் அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு ஸ்தூபியானது வந்து கோவில் பக்கத்திலே வந்து அமைச்சிருக்காங்க. அந்த ஸ்தூபி வந்து இப்பயுமே வந்து நம்ம விநாயகருடைய சன்னதியில் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தூபி வந்து சித்தர் ஸ்தூபி அப்படின்னு தான் சொல்லி சித்தர் வந்து இந்த நம்ம கோயிலில் வணங்கிட்டு போகும்போது விநாயகர்கிட்ட இந்த பக்தர்கள் வந்து மனசார வந்து என்ன பிரார்த்தனை வேண்டி வந்து வணங்குறாங்களோ அந்த பிரார்த்தனைலாம் கூடிய சீக்கிரம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனதாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த சித்தர் வந்து விநாயகர் வந்து வழிபட்டதுனால நம்ம விநாயகர் வந்து ரொம்ப

0: விசேஷமான விநாயகர். அதாவது ஒவ்வொரு பெரிய பெரிய கோவிலெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சித்தர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பிரதானமாக இருப்பார். இப்போ பழனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போகர் இருப்பார், மருதமலைன்னு எடுத்துக்கிட்டால் அந்த பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிறவர் இருப்பார். அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு சித்தர் வந்து ஒவ்வொரு கோவிலில் வந்து சிறப்பாக இருப்பாங்க. நம்ம கோவிலில் வந்து இந்த அண்ணாமலை சித்தர் என்று சொல்லக்கூடியவர் வந்து நம்ம விநாயகரை வழிபட்டு பண்ணதுனால நம்ம விநாயகர்கிட்ட வந்து நம்ம மனசார நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணி விநாயகர்கிட்ட வந்து வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த பிரார்த்தனை வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேறும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாக இருந்துக்கிட்டு இருக்கு. மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய விசேஷம் வந்து இந்த நம்ம கோவில் வந்து சிறப்பாக வந்து நடந்துகிட்ருக்கு. மார்கழி மாதம் வரக்கூடிய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து சுற்றியுள்ள கிராமத்திலிருந்து அதிக அளவில் பக்தர்கள் எல்லாம் பாத யாத்திரையாக நமது விநாயகர் கோவிலுக்கு பஜனைகள்லாம் பாடி விநாயகரை வழிபட்டு செல்வார். அவர்களுக்கெல்லாம் கோவில் சார்பாக அன்னதானங்கள்லாம் வந்து சிறப்பாக நடைபெறும் என்று அது வந்து மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும்.
1: வேண்டும் வரம் தருவார் ஸ்ரீ வன்னி விநாயகர் என்ற நம்பிக்கையோடு பக்தர்கள் கூறும்போது,
2: நாங்கள் சாத்தூர் சத்திரப்பட்டியிலிருந்து வர்றோம்.

0: விநாயகரை வழிபட்டு செல்வார். அவர்களுக்கெல்லாம் கோவில் சார்பாக அன்னதானங்கள் எல்லாம் வந்து சிறப்பாக நடைபெறும் என்று. அது வந்து மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும்.
1: வேண்டும் வரம் தருவார் ஸ்ரீ வன்னி விநாயகர் என்ற நம்பிக்கையோடு பக்தர்கள் கூறும்போது,
2: நாங்கள் சாத்தூர் சத்திரப்பட்டியிலேருந்து வர்றோம். நாங்கள் வருஷ வருஷம் இங்கே கண்டிப்பான முதல்ல கல்யாண நாளுக்கு வருவோம். நாங்கள் நினச்சது இப்போ வரைக்கும் எல்லாமே நடந்திருக்கு. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் வண்டி வாங்கியிருக்கோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கல்யாணமும் நடந்திருக்கு. இப்போ தொழில் எல்லாமே நல்லா நடக்குது. அதனால் அனைவரும் இங்கே வந்து வழிபடுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
3: வணக்கம். நான் வன்னி விநாயகர் கோயில் பக்கத்தில் இருக்கிற சின்னத்திம்பிவரம் கிராமத்திலேருந்து 44 வருஷமாக வந்து இந்த விநாயகரை வழிபட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த விநாயகரை வழிபட்டால் எந்த காரியமும் வெற்றியாகவும் ஜெயமாகும். ஒவ்வொரு தடவையும் நான் போகிற காரியத்துக்கு பிறகு இந்த விநாயகரை வழிபட்டுட்டு போவேன். போகிற காரியம் நல்லபடியாக முடியும். பக்தர்கள் புதுசாக எந்த வாகனம் வாங்கினாலும் இங்கே தான் வந்து வழிபாட்டுட்டு போவாங்க. அவங்களுக்கு மேலும் மேலும் வாகனம் பெருகிக்கொண்டே போகும், தொழில் பெருகிக்கொண்டே போகும்.
4: எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து சின்னத்தம்பியாரம் கிராமத்துலேருந்து வர்றேன். இப்போ வன்னிமரத்தடியில் விநாயகர் இருக்கிறது வந்து தமிழ்நாட்டிலே இங்கே தான் நல்ல ஒரு விசேஷமான விநாயகர். மனசில் என்ன ஒரு காரியம் நினச்சாலும் வந்து சாமி கும்பிட்டு போனோம்னா நமக்கு என்ன ஒரு நோய் நொடியாக இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அது உடனே வந்து தீந்துடும்.
1: நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி தரும் ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகர் திருக்கோயிலை தரிசிக்க எல்லோரும் வாருங்கள்.

கணபதி உலா. கணபதி உலா நிகழ்ச்சி தொடரில் ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகர் திருக்கோயில் சித்திரம் கேட்டீர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:45. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மீண்டும் இணைகிறோம் நேர்களே. மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில் திரை இசையாக மதுரத்தன்றலில் வளமர காத்திருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பசும்பொன். கிருஷ்ணசுந்தர் சுஜாதா குரல்களில், வித்யாசாகர் இசையில், வைரமுத்துவின் வரிகளில், பாடல் இதோ காட்டளைகளில்.

மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சிம்மராசி திரைப்படத்திலிருந்து. உன்னிகிருஷ்ணன் சொல்லனதா குரல்களில், இசை ராஜ்குமார் இசையில் பாடல் வருகிறது காற்றாலைகளில்.

0: மதுரத்தென்றல் கேட்டீர்கள் நேயர்களே. இனி அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி.
2: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று முடிகொண்டான் வெங்கட்ராமையர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். NCH கிருஷ்ணமாச்சாரியலு அவர்கள் வயலின், தண்டமுடி ராமமோகன் ராவ் அவர்கள் மிருதங்கம். முடிகொண்டான் வெங்கட்ராமையர் 1897 முடிகொண்டான் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தார். இக்கிராமம் திருவாரூரில் உள்ளது. இவர் முதலில் தனது தந்தை சக்கரபாணி ஐயரிடமும் தனது தாய்மாமன் ஸ்ரீவாஞ்சியம் சுவாமிநாத ஐயரிடமும் இசை பயில தொடங்கினார். பின்னர் சிமிழி சுந்தரம் ஐயரிடம் சங்கீதத்தில் மேற்பயிற்சி பெற்றார். முடிகொண்டான் வெங்கட்ராம் ஐயர் பல மொழிகளை கற்றுத் தேர்ந்தவர். இதனால் இவருக்கு தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர் மற்றும் சியாமசாஸ்திரி ஆகிய மும்மூர்த்திகளின் கீர்த்தனைகளை மிகவும் சுலபமாக பயிலும் வாய்ப்பு அமைய பெற்றது. தனது சங்கீத வித்வத்தில் மேலும் சிறப்பு சேர்க்க இவர் ராகம் தானம் பல்லவி பாடுவதில் மிகவும் திறமைசாலியாக விளங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் 128 அக்ஷரம் கொண்ட சிம்மநந்தன தாளத்தில் பல்லவி பாடி எல்லோரையும் பிரமிக்கச் செய்தவர். இவருக்கு 1961 சங்கீத நாடக அகாடமி விருது கிடைத்தது. இவருக்கு பல பிரபல சங்கீத வித்வான்களும் விதூஷிகளும் சிஷியர்களாக உள்ளனர். இத்தகு சிறப்புகள் அமைய பெற்ற முடிகொண்டான் வெங்கட்ராம ஐயர் அவர்களின் நிகழ்ச்சி இன்று இசைப்பெட்டகத்தில் இடம்பெற உள்ளது. நெருஜானுனே கொத்தவாசல் வெங்கட்ராமையர் ஏற்றிய சாமாராக வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் முடிகொண்டான் வெங்கட்ராம் ஐயர் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. என்சிஎஸ் கிருஷ்ணமாச்சாரியலு அவர்கள் வயலின், தண்டமுடி ராமமோகன் ராவ் அவர்கள் மிருதங்கம், தொடர்ந்து கிருஷ்ணானந்த, கௌளிபந்து ராகம், திஸ்ர திருப்பட தாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

0: இதுவரை இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் முடிகொண்டான் வெங்கட்ராம் ஐயர் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். NCS கிருஷ்ணமாச்சாரியலு அவர்கள் வயலின், தண்டமுடி ராமமோகன் ராவ் அவர்கள் மிருதங்கம்.
1: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வளம் வர காத்திருக்கும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சந்தித்த வேலை திரைப்படத்திலிருந்து. ஹரிணி, சோபனா, உன்னிகிருஷ்ணன் குரல்களில், தேவா இசையில், வைரமுத்து வரிகளில் இதோ பாடல் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடல் உன்னை கொடு என்னை தருவேன். திரைப்படத்திலிருந்து உன்னை கிருஷ்ணன், கே சித்ரா குரல்களில், இசை எஸ் ஏ ராஜகுமார்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 தேதி இரவு 10 மணி முதல் 17 தேதி இரவு 10 மணி வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை

0: நிச்சயம் கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள். மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை கபடி ரவுண்டானா அம்மாபாளம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை தென்கரை சாலை சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னகுளி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம். மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்துமிடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு, அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் உன்னருகே நான் இருந்தால். இந்த திரைப்படத்திலிருந்து KS சித்ரா கிருஷ்ணராஜ் குரல்களில் தேவா இசையில் தாமரை வரிகளில் பாடல் வலம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கும் திரைப்படம் வான்மதி. எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குழகலி, தேவா இசையில் வாலியின் வரிகளில் பாடல் காற்றில் வலம் வருகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் அடுத்து வலம் வர காத்திருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆத்தாவுன் கோவிலிலே. மனோ சுஜாதா குரல்களில் பாடல் வலம் வருகிறது.
1: Chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum ch

0: பாதுகாப்பு
1: மதிப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை.

மத்யாலய 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் இடம்பெறவிருக்க காத்திருக்கும் திரைப்படம் மல்வேட்டி மைனர் திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் உமா ரமணன் குரல்களில் பாடல் வலம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கிலோ ஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தந்துவிட்டேன் என்னை திரைப்படத்திலிருந்து. அருள்மொழி உமாரமணன் குரல்களில் பாடல் காற்றில் வரமளிக்கிறது.

0: ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: எங்க இருக்க?
5: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் கேஒய்சியும் அப்டேட் பண்ணனும்.
4: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? கேஒய்சில எந்த மாற்றமும் இல்லனா, அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா, பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு.
6: மத்த சேஞ்சஸ்க்கு
4: வீட்ல இருந்தே வீடியோ கேஒய்சி அல்லது ஆதார் ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ்ட் சேனல்ஸ் மூலம் மட்டுமே கேஒய்சியை புதுப்பிக்கணும்.
6: இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே.
4: RBI சொல்கிறது,
7: கேஒய்சி உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.
4: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம். யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் RBI உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
8: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
4: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா, விவரமா இருங்க,
8: எச்சரிக்கையாக இருங்க.
9: நேரம் 10:51. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இந்நிகழ்ச்சியில் வளம் வர காத்திருக்கும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பொங்கி வரும் காவேரி திரைப்படத்திலிருந்து. அருண்மொழி சித்ரா குரல்களில் பாடல் வளம் வருகிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1669 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியின் நிறைவாக வலம் வர காத்திருக்கும் திரைப்படம் பொன்மனச்செல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல் வலம் வருகிறது காற்றாலைகளில்.
1: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கழுதா

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைகிறோம் மதுரத்தென்றல். நிலையத்தில் நேரம் 11:40. மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் முத்துக்காலை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரல்களில், இளையராஜா இசையில், வாலியின் வரிகளில் பாடல் வலம் வருகிறது.

0: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 தேதி இரவு 10 மணி முதல் 17 தேதி இரவு 10 மணி வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சயம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, அம்மா பாலம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகு ரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னக்குடி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம்: மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்தும் இடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு: அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1669 KHz மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 11:11:45. மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் அடுத்து வலம் வர காத்திருக்கும் திரைப்படம் பெண்மணி அவள் கண்மணி. இந்த திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் குரலில் சங்கர் கணேஷ் இசையில் பாடல் வலம் வருகிறது.

நிலையத்தில் நேரம் 11:16. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கட்டபொம்மன். இந்த திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா குரல்களில் பாடல் வலம் வருகிறது காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் வளம் வரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதயத்தை திருடாதே திரைப்படத்திலிருந்து மனோவின் குரலில் இளையராஜா இசையில் பாடல் வளம் வருகிறது.

இருக்கிறோம் நேர்களே. இனி நிகழ்ச்சியில் வளம் வர காத்திருக்கும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சொல்ல துடிக்கிது மனசு. திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸ் குரலில் இளையராஜா இசையில் பாடல் வளம் வர காத்திருக்கிறது.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம். நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1 லட்ச ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்ச ரூபா இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல. நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயி. போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிட்டு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: தெரிஞ்சிடும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ, இத கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போன யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும்.

0: அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு 25,000 ரூபாய் அபராதமும் 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்கக்கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
1: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
5: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 11:41. மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் வளமர காத்திருக்கும் அடுத்த பாடல் பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கிறோம் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில். தொடரும் பாடல் உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆசை

0: மதுரத்தென்றல் கேட்டீர்கள் இதுவரை. நிலையத்தில் நேரம் 12 மணி. இனி கேட்கலாம் இன்று நமது நிலையத்தில் வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சியும் நேரமுமாய் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:10 சங்கீத சாரல், 12:40 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக, முதியோர் நல ஆர்வலர் விமலா அவர்கள் கூறும் கருத்துக்களை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இரண்டு 15 மதுரத்தென்றல், 2:40 இசைப்பயிற்சி, 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு மதுரத்தென்றல், 4 மணிக்கு அழியாத செல்வம் நாடகம், எழுதியவர் சி லோட்டஸ் எடிசன் அவர்கள், அமைப்பு கே பவானி எம் ரமேஷ் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை, 5 மணிக்கு குட்டீஸ் நேரம், மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சி உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 5:30 கிராமிய தென்றல், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வெங்கடாச்சலபுரம் பி நாகராஜன் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 6:10 ஒருபட பாடல் அலைப்பாயுதை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிபரப்பாகும், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரத்தென்றல், 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் கண்ணன் அவர்கள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்தியா இலங்கை இடையேயான 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டிக்கான இந்தி மற்றும் ஆங்கில இருமொழி வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்யலாம். நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்கலாம். 7:30 மண்ணும் மணியும் சூரியகாந்தி விதை உற்பத்தி குறித்து மதுரை வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய விதை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் பெரு வேணுதேவன் அவர்கள் வழங்கும் தகவல்கள், 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 9:15 மதுரத்தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10 மணிக்கு ரவிவார்ஷி அகில பாரதிய சங்கீத சபா டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மேலும் கிரிக்கெட் ஒலிபரப்பு நிறைவு பெறும்போது நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பும் இனிதே நிறைவு பெறும். இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமுமாய் நமது நிலையத்தில் வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷவாணி சங்கீத சாரல் எஸ் ராம்குமார் அவர்களின் வீண இசை கேட்கலாம். கே கிருஷ்ணா ஸ்ரவன் அவர்கள் மிருதங்கம். முதலில் மகாகணபதி என தொடங்கும் முத்துஸ்வாமி தீட்சிதர் கிருதி, நாட்டை ராகம் ஆதிதாளம்.

நேரம் 12:13 40 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் நிறைவாக மா ஜானகி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, காம்போஜி ராகம் ஆதி தாளம்.

0: தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். ஆகாஷவாணி

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பேரிடர்கள் பெரும் தொற்று காலங்களில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரானுடன் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மானாவாரி சாகுபடி எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1386 அதிகரித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பேரிடர்கள் பெரும் தொற்று காலங்களில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் பாரத் மண்டபத்தில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் நிறைவு நாளான இன்று உரையாற்றிய அவர், உலகளாவிய சூழ்நிலையில் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உலகளாவிய சவால்களை கண்டறிந்து அதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பரவி வரும் தொற்று நோய்கள் குறித்து தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அதனை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சிறு நிறுவனங்கள் இடையே தொழில்நுட்பம், நிதி, புதிய வர்த்தகம் உள்ளிட்டவை குறித்த தகவல்களை பரிமாற பிரிக்ஸ் கூட்டமைப்பு இணையதளம் தொடங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். புதுதில்லியில் நேற்று தொடங்கிய இந்த உச்சிமாநாட்டில் இந்தியா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுடன் பெலாரஸ், கியூபா, வியட்நாம் உள்ளிட்ட 10 பங்கு நாடுகளும் கலந்து கொண்டுள்ளன. நிலையாண்மை, புத்தாக்கம், ஒத்துழைப்பின் அடிப்படையில் உலகளாவிய ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்ற தலைப்பில் இன்று ஆலோசனை நடைபெறுகிறது. அதற்கு பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி, கசகஸ்தான் அதிபர் திரு கஷ்யம், பிலிப்பைன்ஸ் அதிபர் திரு ஃபெர்டினாட் மார்க்கோஸ், எகிப்த் அதிபர் திரு அப்துல் ஃபத்தே அல் சிசி, தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ராமபோசா உள்ளிட்டோருடன் தனித்தனியாக ஆலோசனை நடத்தவுள்ளார். ஈரானுடன் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஈரான் நிதியமைச்சர் திரு சையத் அலி மதானிசாதேவுடன் ஆலோசனை நடத்திய அவர், பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் ஈரான் பங்கேற்றதற்கு நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேசியதாக கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் 18வது பிரிக்ஸ் உச்சிமாநாடு சிறப்பாக நடைபெற்று வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த உச்சிமாநாட்டில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள், பேச்சுவார்த்தைகள் மூலம் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பிரதமரின் தொலைநோக்கு பார்வை மூலம் பல்வேறு நாடுகளுடன் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட புதுதில்லி பிரகடனத்திற்கு உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ராஸ் அதனம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அனைவருக்கும் மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்படும் என்று அறிவித்ததை வரவேற்றார். காசநோயை ஒழிக்க பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று கூறியதை அவர் பாராட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் ஜதீந்திரநாத் தாஸின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக ஜதீந்திரநாத் தாஸ் இளம் வயதிலேயே போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறியுள்ளார். சிறையில் அடைக்கப்பட்ட போதிலும் அவர் தொடர்ந்து சுதந்திரத்திற்காக போராடியதாக தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்களை சிறையில் மனிதநேயமற்ற முறையில் தண்டிக்கப்பட்டதற்கு எதிராக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதை நினைவு கூர்ந்தார். அவரது தியாகம் இப்போதும் ஊக்கமளிப்பதாக திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தின் மேதினிபூர் மாவட்டத்தில் ஜன்புத் கடலோர கிராமத்தில் ஏவுகணை சோதனை மையம் அமைக்க அம்மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு மையத்தின் பரிந்துரைக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஒப்புதல் அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒடிசாவின் சண்டிபூர் ஏவுகணை சோதனை மையம் ஆந்திராவில் அமைக்கப்படவுள்ள சோதனை மையத்திற்கு பின்னர் 3வது மையம் மேற்குவங்கத்தில் அமையப்போவதாக கூறியுள்ளார். இந்த திட்டம் மூலம் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து மேற்குவங்கத்தின் வளர்ச்சிக்கு உதவும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம்

0: காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மானாவாரி சாகுபடி எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற மானாவாரி சாகுபடி மாநாட்டில் இது தொடர்பான தில்லி பிரகடனம் நிறைவேற்றப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மானாவாரி சாகுபடியை மாற்றியமைக்க தகவல்கள் பரிமாறுவது, புதிய

0: புதுதில்லியில் நடைபெற்ற மானாவரி சாகுபடி மாநாட்டில் இது தொடர்பான தில்லி பிரகடனம் நிறைவேற்றப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மானாவரி சாகுபடியை மாற்றியமைக்க தகவல்கள் பரிமாறுவது, புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது, வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை இந்த பிரகடனத்தில் உட்படுத்தப்பட்டுள்ளது. இம்மாநாட்டில் உரையாற்றிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைமை இயக்குநர் திரு எம் எல் ஜாட், மானாவரி சாகுபடியின் மேம்பாட்டிற்காக அறிவியல் விஞ்ஞானத்தை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சர்வதேச பயிர் ஆராய்ச்சி மையம் இக்ரிசாட் தலைமை இயக்குநர் ஹிமான்ஷு பதக் பேசுகையில் உணவு பாதுகாப்பிற்கு மானாவரி சாகுபடியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்களை உருவாக்கும் நோக்கில் மத்திய அரசு மை பாரத்தின் கீழ் இளைஞர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தி வருகின்றன. தருமபுரி மாவட்டத்தில் இப்போட்டிகளில் இளைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அம்மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சிவ சண்முகம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: அப்படிங்கிற குவிஸ் காம்படிஷன் வந்துட்டு மை பாரத் போர்ட்டல்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ஆகஸ்ட் 15ல இருந்துட்டு செப்டம்பர் 30 வரைக்கும் இந்த குவிஸ் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கிறவங்க செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு எஸ்ஏ காம்படிஷன் நடக்கும். இதுல செலக்ட் ஆகிறவங்க பிபிடி வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இதுல செலக்ட் ஆகிறவங்க ஸ்டேட் லெவல் போவாங்க. ஸ்டேட் லெவல்ல தமிழ்நாடு கண்டிஜென்ட்டா வந்துட்டு நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் ஜனவரி 9ல இருந்துட்டு ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும் பாரத் மண்டபம் நியூ டெல்லியில நடக்குது. இதில் போயிட்டு அவங்களோட கலந்துக்கிட்டு 6 ட்ராக் இருக்குது. அந்த 6 ட்ராக்ல அவங்க ஐடியாஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணி ஜெயிக்கிறவங்க வந்துட்டு பிரதமர் முன்னாட அவங்களோட ஐடியாஸை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்.
0: நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1386 அதிகரித்துள்ளது. நேபாளத்தில் கடந்த மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் காணாமல் போன 5130 பேரை தேடும் பணியில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினரும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையமும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன. 104 பேரின் சடலங்கள் அடையாளம் கண்டறியப்பட்டு அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுவரை 13700 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். காயமடைந்த 339 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ரசுவா, நுவாகோட், தாதிங் மாவட்டங்களில் 3700 மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வது குறித்து ஈரானும் ஓமன் நாடும் ஒப்பந்தம் செய்ய முடிவெடுத்துள்ளன. இது தொடர்பாக வளைகுடா நாடுகளில் மண்டல மாநாட்டின் இறுதி முடிவெடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி வளைகுடா பகுதிகளில் செல்வதற்கு ஈரான் கட்டுப்பாட்டில் உள்ள கடற்பகுதி வழியாக கப்பல்கள் செல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. வளைகுடா கடற்பகுதியிலிருந்து கப்பல்கள் ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள கடல் வழியாக வெளியில் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் ஹோர்முஸ் நீரிணை அனைத்து கப்பல்களும் செல்வதற்கு திறக்கப்படவில்லை என்றும் ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே வளைகுடா பகுதியில் உள்ள நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் நாளை ஓமனில் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக ஈரான் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பகாச்சி தெரிவித்துள்ளார். தெற்கு குஜராத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நவ்சாரி, வல்சாத், தாமன், தாத்ரா, நாகர் ஹவேலி பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சூரத், பாவ்நகர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் அதி கனமழையும், அகமதாபாத், வதோதரா, ராஜ்கோட் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணியில் பும்ரா, திலக் வர்மா, சஞ்சு சாம்சன் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி 8 மணிக்கு தொடங்குகிறது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் இஷாராணி பருவா தாய்லாந்தின் சருண் ராக்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பேரிடர்கள், பெரும் தொற்று காலங்களில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரானுடன் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மானாவரி சாகுபடி எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் அறிவித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1386 அதிகரித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 12:50. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். இனி வானிலை. தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோரப் பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு ஏதும் இல்லை. இனி அலைகளின் உயரம் பற்றிய எச்சரிக்கை. திருவள்ளூர் பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகள் கரையை கடத்தொடும் வேகம் 0.9 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாத

புறம் மாவட்டம் கடலோர பகுதிகளில் அலைகளின் உயரம் 17 முதல் 19 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டம் கடலோர பகுதிகளில் நீரோடை முதல் ஆரோக்கியபுரம் வரை 16 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.5 முதல் 1.7 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். தூத்துக்குடி பகுதிகளில் பெரிய தாழை முதல் வெம்பார் வரை அலைகள் கரையை தொடும் வேகம் 1.1 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். திருநெல்வேலி பகுதிகளில் குட்டப்புள்ளி முதல் கூடுதலை வரை 16 முதல் 18 வினாடிகளில் அலைகள் கரையை தொடும் வேகம் 1.6 முதல் 1.8 மீட்டராக இருக்கக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல் கேட்கலாம். முதலில் ஏ.பி. கோமலா பாடியுள்ள பாடல்.

0: உலகம் முழுவதும் டிஜிட்டல் யுகம் என்று பேசப்படுகிறது. நம் தினசரி வாழ்க்கை கைபேசிகள், கணினிகள், ஸ்மார்ட் டிவிகள், மருத்துவ உபகரணங்கள், போக்குவரத்து மற்றும் வங்கி சேவைகள் என அனைத்தும் தொழில்நுட்பத்தை சார்ந்தவையாகிவிட்டது. இந்த டிஜிட்டல் உலகின் இதயம்தான் செமிகண்டக்டர் சிப்கள். ஒரு சிறிய அரிசி தானியம் அளவை
1: இப்பவே விளம்பரம் கொடுக்கிறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: எங்க இருக்க?
4: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் கேவைசியும் அப்டேட் பண்ணனும்.
1: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? கேவைசில எந்த மாற்றமும் இல்லனா, அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா, பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு. மத்த சேஞ்சஸ்க்கு வீட்ல இருந்தே வீடியோ கேவைசி அல்லது ஆதார் ஓடிபி அடிப்படையிலான இகேவைசி மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆதரைஸ் சேனல்ஸ் மூலம் மட்டுமே கேவைசியை புதுப்பிக்கணும். இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே. RBI சொல்கிறது,
5: கேவைசி உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.
1: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம். ஆனா யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் RBI-யும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
6: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
1: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா, விவரமா இருங்க,
6: எச்சரிக்கையாக இருங்க.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
2: முழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 இரவு 10 முதல் 17 இரவு 10 வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சயம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, அம்மாபாளம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னகுளி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம்: மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்எஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்துமிடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில்
3: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
4: This is Akashvani. The news read by Abhishek Mukhopadhyay. Prime Minister Narendra Modi today said pandemics, climate disasters and supply chain disruptions have demonstrated that in today's interconnected world, no crisis remains confined.

0: நேரம் 1:10. ஆகாஷவாணி.
1: கனிந்த வாழ்வு. முதுமை இனிதாக. முதியோர் நல ஆர்வலர் வி விமலா அவர்கள் கூறும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: கனிந்த என்ற வார்த்தை

இனிய பழுத்த சுவையான கருணையோடு கூடிய போன்ற பொருளை தருகிறது. இந்நிகழ்ச்சிக்கு, அதாவது முதியோர் பற்றிய நிகழ்ச்சிக்கு, கனிந்த வாழ்வு என்று தலைப்பிட்டிருப்பது எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது பாருங்கள். இனிமையாக இருக்க வேண்டிய முதுமை பருவம் சில நேரங்களில் சிலருக்கு கசப்பாக தோன்றுகிறது. அக்கசப்பை நீக்கி இனிப்பாக ஆக்குவதுதான் இந்நிகழ்ச்சியின் நோக்கம் என்றால் அதில் இரண்டாம் கருத்துக்கு இடமில்லை எனலாம். உலக மக்கள் தொகையில் சுமார் 10.5% 60 அல்லது 65 வயதை கடந்தவர்களாக இருக்கிறார்கள் என்கிறது ஆராய்ச்சி. விஞ்ஞான வளர்ச்சியாலும் புதிய மருந்துகளின் கண்டுபிடிப்பினாலும் இது வருங்காலத்தில் உயரக்கூடும் என்கிறார்கள் விஞ்ஞானிகளும் அறிஞர்களும். ஜப்பான் நாட்டில்தான் மிக அதிகமாக, அதாவது 30% முதியவர்களாம். உலகில் பல விஞ்ஞானிகளும் அறிஞர்களும் முதுமை பற்றியும் அக்காலகட்டத்தில் ஏற்படும் இடர்பாடு பற்றியும் அவ்விடர்பாட்டை எதிர்கொள்வது பற்றியும் அவற்றை நீக்குவது பற்றியும் பல ஆராய்ச்சிகள் செய்து அநேக புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார்கள். ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த 61 வயதான ஹிட்டே கிவாட்டா என்ற உளவியலார் எழுதியுள்ள 80 வயது சுவர் என்ற புத்தகம் பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. குறுகிய காலத்திலேயே அதன் விற்பனை 1 மில்லியனை தாண்டியதாம். முதுமையை அதிர்ஷ்டமானது ஒன்று என்று கூறி நம்மை வேக்க வைக்கிறார் இந்த டாக்டர். கோபம் வரும்போது ஆழமாக மூச்சு விடுங்கள், தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருங்கள். சோம்பல் ஒரு அவமானம் அல்ல. கற்பதை நிறுத்தினால் நீங்கள் வயதாகி விடுவீர்கள். கடினமான விஷயமே சில சமயம் சுவாரஸ்யமாக மாறிவிடுகிறது. ஆசைதான் நீண்ட ஆயுளுக்கான திறவுகோல். கோடை காலத்தில் ஏர் கண்டிஷனர் பயன்படுத்தும் போது அதிக தண்ணீர் குடியுங்கள். ஞாபக மருதிக்கு காரணம் வயதல்ல, மூளையை பயன்படுத்தாததே ஆகும் என்கிறார். நோயுடன் போராடுவதற்கு பதிலாக அதனுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையின் இறுதிக்கட்டங்களில் மருதி நோய் என்பது கடவுளின் ஒரு வரம். அப்பாவித்தனம் முதியோருக்கானது. கிமு 1 நூற்றாண்டைச் சேர்ந்த சமஸ்கிருத கவி அரசராக இருந்தவர் பர்த்ருஹரி என்பவர். அவர் பேரின்மித்தை நாடி துறவியானார். அவர் கூறுகிறார், அதாவது, முதுமை பெண்புலியை போன்று நம்மை சூழ்ந்து கொண்டு பயமுறுத்துகிறதாம். இரக்கமற்ற எதிரிகளைப் போன்று வியாதி நம்மை தாக்குகிறது. ஓட்டை குடத்திலிருந்து நீர் வெளியேறுவது போல ஆயுள் குறைந்து கொண்டே போகிறது. இருந்தபோதிலும் மனிதன் தனக்கு அழிவே இல்லை என்ற தவறான எண்ணத்துடன் தன் முக்திக்கான வழியை அலட்சியப்படுத்திவிட்டு இருக்கிறான் என்கிறார் பர்த்ருஹரி அவர்கள். அந்த எந்த பரிதாபம்! பிரபல ஆங்கில நாடகாசிரியர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் கிங் லியர் என்ற நாடகத்தில் மிக அழகாக இவ்வாறு கூறுகிறார். இஸ் அவர் ஓன் ஃபாஸ்ட் இன்டென்ட் டு ஷேக் ஆல் கேர்ஸ் அண்ட் பிசினஸ் ஃப்ரம் அவர் ஏஜ் கன்ஃபரிங் தேம் ஆன் யங்கர் ஸ்டேங்ஸ் வைல் வி அண்டர் கிரால் டுவர்ட்ஸ் டெத். அதாவது, முடிவை நோக்கி தவழும் நாம் சுமைகளை உதறி தள்ளிவிட்டு அவற்றை இளைய தலைமுறையினரிடம் ஒப்படைக்க வேண்டும். சுமை ஏதும் இல்லாமல் முடிவை எதிர்கொள்வோம் என்கிறார் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள். பண்டைய காலத்தில் வானப்பிரஸ்தம் என்ற வாழ்க்கை நம்முடைய நெறிமுறைகளில் கூறப்பட்டிருக்கிறது. வில்லியம் ஷேக்ஸ்பியர் கூறுவது அதை ஒத்திருக்கிறது என்பது நமக்கு மிகுந்த வியப்பை அளிக்கிறது. 4 ஹென்றி என்ற அரசர் சொல்கிறார், ஹேவ் யூ நாட் அ மாய்ஸ்ட் ஐ, எ ட்ரை ஹேண்ட், எ எல்லோ சீக், எ ஒயிட் பியர்ட், A decreasing leg, an increasing belly? Is it not your voice broken, your wind short, your chin double, your wit single, and every part about you blasted with antiquity? என்று சொல்லுகிறார். முதுமையினால் நம் உடல் அவயங்களில் ஏற்படும் மாற்றங்களை மிக அழகாக பட்டியலிடுகிறார் இந்த 4 ஹென்றி என்ற அரசர். கிபி 7 நூற்றாண்டைச் சேர்ந்த பானபட்டர் என்னும் சமஸ்கிருத கவி காதம்பரி என்ற நீண்ட நாவலில் இவ்வாறு கூறுகிறார், அசுவர்ண சிரசித்த சமக்ராபியாம் கர்ணாபரணம். அதாவது, முதியோர்களின் அறிவுரை தங்கத்தினால் செய்யப்படாததாக இருந்தாலும் செவிக்கு, அதாவது காதுக்கு, ஒரு ஆபரணம் என்று கூறுகிறார். அதாவது, முதுமையை போற்றுகிறார். இது அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு பொருந்துமா தெரியவில்லை.

இல்லை. அதே போல குமரகுரு சுவாமிகள் முது சொற்புலவர் தெளித்த பசுந்தமே நூல்பாள் போகாமே என்று ஆரம்பித்து மலைய துவசன் வளர்த்த பைங்கில் தாலே தாலேலோ இவ்வாறு முதுமைக்கு முக்கியத்துவம் அளித்து முது சொற்புலவர் என்று ஆரம்பிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வேத நூல்

தொண்டர்டி புடி ஆழ்வார் என்பவர் அருளியுள்ள திருமாலை தலைப்பில் உள்ள பாசுரம் இது. மனிதர் எதிர்கொள்ளும் துன்பத்தை மூன்று வகையாக பிரிக்கிறார் ஆழ்வார். ஒன்று பிணி, ரெண்டு பசி, மூணு மூப்பு. பிணி, பிணி என்பது வியாதி. பதஞ்சலி முனிவர் தனது யோக சூத்திரம் என்ற நூலில் சமாதிபாதம் என்னும் முதல் பகுதியில் 30 சூத்திரத்தில் மனிதனின் ஆன்மீக பயணத்தில் குறுக்கிடும் 9 வகையான தடைகளை பற்றி பட்டியலிடுகிறார். இப்பட்டியலில் முதல் இடத்தில் காணப்படுகிறது வியாதி. வியாதியை மருத்துவரின் உதவி கொண்டும் மருந்து மாத்திரைகளை உட்கொண்டும் ஓரளவு குணப்படுத்தலாம், அதன் வீரியத்தையும் குறைக்க முடியும். ஒருவனுடைய ஆயுளை யாராலும் நீடிக்க முடியாது என்பதையும் நாம் உணர வேண்டும், மறக்கக்கூடாது. அடுத்து பசி. எல்லா ஜீவராசிகளுக்கும் ஏற்படும் பிரச்சனை பசி. இதை போக்கவும் மார்க்கம் உண்டு. ஏற்பது இகழ்ச்சி என்று ஆத்திச்சூடி அருளி ஔவையார் அடுத்த வரியிலேயே ஐயமிட்டோன் என்று சொல்லிவிட்டாரே, பிறகு என்ன கவலை? அதே ஔவையார் சொல்கிறார், ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியாய், இருநாளைக்கு ஏல் என்றால் ஏழாய், இரும்பை கூர் என் வயிறே என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மூப்பு. மூப்பு பற்றிய படிப்பிற்கு ஜெரியாட்ரிக்ஸ் என்று பெயர். இச்சொல் ஜரா என்ற சமஸ்கிருத வார்த்தை, அதாவது வேரிலிருந்து பிறந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மூப்பிலிருந்து யாரும் விடுபடவோ தப்பிக்கவோ முடியாது. வயதாவதை பயத்துடன் அல்லாமல் கருணையுடன், நந்தியுடன், ஞானத்துடன் ஏற்றுக்கொள்ள நாம் பழக வேண்டும். மூப்பை ஒரு இனிய அனுபவமாக மாற்றி வெற்றியுடன் வாழ்ந்து காட்டும் சாமர்த்தியம்தான் நமது இப்போதே தேவை. இது நம் கையில்தான் இருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம். தீரும் நன்றும் பிற தர வாரா என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இப்பொழுது உடல் நலம், மனநலம், சமூக நலம், ஆன்மீகம், இந்த நிலைகளில் மூப்பை எவ்வாறு எதிர்கொள்வது என்று பார்க்கலாம். முதலில் உடல் நலம். ஹெல்த் இஸ் வெல்த் என்பார்கள். சிறு வயதில் இச்சொடரின் மகிமை புரியாது, வயதான காலத்தில்தான் புரியும். சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து கொண்டால் அழகு, ஆயுள், ஆரோக்கியம் கூடும் என்கிறது நீதி நூல். உடல் தூய்மையில் ஆரம்பிக்கிறது நமது கடமை. புறந்தூமே நீரான் அமையும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அடுத்து துவைத்த ஆடைகள். அடுத்து வருவது உணவு சம்பந்தமான பழக்க வழக்கம். பசித்து புசி என்பது சான்றோர் வாக்கு. நம் போன்ற முதியவர்களுக்கு உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியமான ஒன்றாக விளங்குகிறது. சில சமயம் பசிக்கு சாப்பிடாமல் ருசிக்கு சாப்பிடுகிறோம். பசி இல்லாத போது சாப்பிடும் பொருள் விஷத்திற்கு சமம். குறித்த நேரத்தில் சாப்பிடுவது, எளிதில் ஜீரணமாகும் உணவை தேர்ந்தெடுப்பது, முடிந்தவரை வெளி உணவை தவிர்ப்பது, அளவோடு சாப்பிடுவது, இரவு தூங்க போவதற்கு முன்பாக, அதாவது 3 முன்பாக இரவு உணவை முடித்து கொள்வது, இவை நாம் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான பழக்க வழக்கங்கள். உணவில் பழவகை இடம்பெற வேண்டும். எண்ணெயில் பொறித்த வகைகளை கூடிய மட்டும் தவிர்ப்பது நல்லது. அதே நேரம் நெய் நமக்கு மிகவும் தேவை, ஆனால் அதுவும் ஒரு அளவோடு தான். நமக்கு ஒரு வியாதியும் வராது என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நோயும் வரலாம். அவ்வப்போது சீரான இடைவெளியில் உடல் பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். மேலும் மருத்துவரின் ஆலோசனைப்படியே நடக்க வேண்டும். இதில் காம்ப்ரமைஸ், அதாவது சமரசத்திற்கு இடமே இல்லை. தனியாக இருக்கும் ஆண்கள் தங்கள் உணவை தாங்களே தயாரிக்க கற்றுக்கொள்வது நல்லது. இதில் பல பலன்கள் கிட்டுகின்றன. விதவிதமாக சமைக்க முடியாததால் உணவு எளிதாக அமைந்து விடுகிறது. மேலும் உடற்பயிற்சி செய்த பலனும் கிட்டுகிறது. நேரமும் நல்ல விதமாக செலவிடப்படுகிறது.

உடல்நலம் பேணுவது இளமையிலும் தேவை, முதுமையிலும் தேவை. உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தானே ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ள இயலும். சரீர மாத்தியம் கலு தர்ம சாதனம் என்றும், தர்மார்த்த காம மோக்ஷானாம் ஆரோக்கியம் மூலம் உத்தமம் என்கிறது ஆயுர்வேதம். தர்ம அர்த்த காம மோக்ஷ அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் நான்கு கிளைகளுக்கும் ஆரோக்கியம் அவசியம் என்கிறது ஆயுர்வேதம். உடல் நலத்தில் மூச்சு பயிற்சி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. மூச்சை மெதுவாக நீண்ட நேரத்துக்கு இழுக்க வேண்டும். நுரையில் நிரம்பும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். உடனே மூச்சை வெளியே விடாமல் சுமார் 4 அல்லது 5 வினாடிகள் அக்காற்று நுரையிலேயே தங்கும்படி பார்த்து கொண்டு விட்டு பிறகு மெதுவாக சீராக மூச்சை வெளியே விடவும். வெளியே விட்ட பிறகு மறுபடியும் உடனே மூச்சை

இக்காமல் 4 அல்லது 5 நொடிகள் நொறியீரல் காலியாக இருக்க விடுங்கள். பிறகு வழக்கம் போல நிதானமாக ஆழ்ந்த மூச்சு, அதாவது நொறியீரல் நிரம்ப வேண்டும், அந்த அளவுக்கு மூச்சை உள்ளே இழுங்கள். இது போல செய்வது நம்முடைய ஆயுளை கூட்டும் என்பது திண்ணம். அதற்கு பிறகு உடற்பயிற்சியும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நம் போன்ற வயதானவர்களுக்கு நடைப்பயிற்சியே சால சிறந்தது. சைக்கிளிங் செய்யலாம், அதாவது உடற்பயிற்சிக்கு என்று அமைக்கப்பட்ட சைக்கிள், அதில் உட்கார்ந்து கொண்டு நம்மால் முடிந்த அளவு 5 நிமிடமோ 10 நிமிடமோ உட்கார்ந்து பெடல் செய்யலாம். உடம்பு களைப்பாக போய்விட்டால் உடனே நிறுத்தி விட வேண்டியதுதான். கட்டாயப்படுத்தி உடற்பயிற்சி செய்யக்கூடாது. மற்றபடி வீடு பெருக்குவது, பாத்திரம் கழுவுவது, நம் மாடுகளை நாமே தோய்த்து கொள்வது போன்றவற்றால் நமக்கு உடற்பயிற்சி செய்த பலனும் கிட்டுகிறது, நேரமும் நல்ல முறையில் செலவிடப்படுகிறது, வேலையும் சுத்தமாக இருக்கும், பணமும் மிச்சமாகும். எல்லாவற்றிற்கும் மேலாக நம் வேலையை நாமே செய்து கொள்ள முடிகிறது. பிறரை சார்ந்திருக்க தேவையில்லை என்றால் அப்போது மன சந்தோஷமும் பெருமையும் அளவிட முடியாத ஒன்று என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. முக்கியமாக டிவிக்கும் போனுக்கும் அடிமையாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து மனநலம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு மனநலம் முக்கியம் தேவை. மனமிருந்தால் மார்க்கம் உண்டு. இவ்வுலகில் 100% நல்லவனும் இல்லை, 100% கெட்டவனும் கிடையாது என்கிறது மகாபாரதம். இது நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் பொருந்தும் உண்மை. அவர்களிடம் குறைகளும் இருக்கும், நிறைகளும் இருக்கும். குறைகளை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு நிறைகளை மட்டும் குறித்து கொண்டு அவர்களை அவ்வப்போது பாராட்டி வந்தால் நாம் இருக்கும் இடம் சொர்க்கமாக மாறும் என்பது திண்ணம். நம்மை போற்றுவாரும் உண்டு, தூற்றுவாரும் உண்டு. போற்றுதலுக்கு துள்ளாமலும் தூற்றுதலுக்கு தோளாமலும் இருக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இதே கருத்தைத்தான் ஸ்ரீமத் பகவத்கீதையில் 12வது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார். சமசத்ரௌச்ச மித்ரைச்ச ததா மான அபமானயோ சீதோஷ்ண சுகதுக்கேஷோ சமசங்க விவர்ஜிதம். காலம் மிகவும் வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றியுள்ளவர்கள் உண்ண உறங்க நேரமின்றி பம்பரமாக சுழன்று கொண்டு பறக்கிறார்கள். இந்நிலையில் அவர்கள் நம்மிடம் அதிக நேரம் செலவிட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். எதிர்பார்ப்பு ஏமாற்றத்திற்கும் ஏமாற்றம் துன்பத்திற்கும் வழிவகுக்கும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு இந்த வாழ்க்கை அமைத்து கொடுத்த பின் முதியவர்கள் அதில் அனாவசியமாக தலையிடுவது நல்லதல்ல. முன்காலத்தில் வாழ்க்கை முறையை 4 பகுதிகளாக பிரித்திருந்தார்கள். பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். வானப்பிரஸ்தம் என்ற நிலையில் பொறுப்புகளை அடுத்த தலைமுறையினரிடம் ஒப்படைத்துவிட்டு முதியவர்கள் வனத்திற்கு சென்று அமைதியான சூழலில் தவ வாழ்க்கை மேற்கொள்வது ஆகும். இதே கருத்தைத்தான் மாடர்ன் சைக்காலஜியும் வலியுறுத்துகிறது. வனவாசம் மேற்கொள்வது இக்காலகட்டத்தில் இயலாத ஒன்று என்றாலும் வீட்டில் இருந்து கொண்டே வானப்பிரஸ்த வாழ்வு வாழலாம். ஆசைகளையும் தேவைகளையும் படிப்படியாக குறைத்து கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அணு அளவு வந்தபாசத்தை குறைத்து கொண்டால் மலையளவு நிம்மதி கிடைக்கிறது என்பது அடியேன் அனுபவத்தில் கண்ட உண்மை என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.

இது சம்பந்தர் தேவாரம். இவர் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் பந்தபாசத்தை அறுக்கலாம் என்கிறார் திருஞான சம்பந்தர். ஒரே அடியாக பந்தபாசத்தை அறுப்பது என்பது நமக்கு இயலாத காரியம், எனினும் படிப்படியாக குறைக்க முடியும். இளைய தலைமுறையினர் நம் பண்பாட்டுக்கு ஒவ்வாத வகையில் நடந்து கொள்வதைக் கண்டு நமக்கு எரிச்சல் ஏற்படும் என்பது உண்மைதான். அவர்களிடம் எதிர்மறையாக கூறி கண்டிக்காமல் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே, அப்படி நடந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்குமே என்று நாம் கூற கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நேர்மறையில் அமைந்தால் நல்லது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்கிறார் திருவள்ளுவர். அதைவிட வாயை பொத்தி கொண்டு சும்மா இருப்பதே நல்லது என்று கூட தோன்றுகிறது. இச்சமூகத்தில் ஒரு

அங்கத்தினராக வாழும் நாம் கனிந்த என்ற வார்த்தைக்கு ஏற்ப இனிமையும் கருணையும் கூடிய உள்ளத்தோடு பிறருடன் பழகுவது நல்லது. பிறருக்கு நம்மாலான உதவி செய்து மகிழலாம். குழந்தைகளுக்கு பள்ளிப்பாடம் கற்க உதவுவது, பக்தி பாடல்கள் கற்றுத்தருவது, சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று ஆசீர்வதிப்பது, அசுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று ஆறுதல் கூறுவது போன்ற செயல்களில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டால் நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையே உள்ள உறவு சீர்படும் என்பதில் ஐயமேதும் இல்லை. மேலும் நமக்கு கிட்டும் திருப்தியும் மன அமைதியும் அலாதியானது என்றுதான் சொல்லலாம். முதியவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு குழு அமைத்து கொள்வதன் மூலம் ஒருவருக்கொருவர் உதவலாம், பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளலாம், தங்களுடைய அனுபவங்களை பரிமாறிக்கொள்ளலாம், சேர்ந்து பஜனை செய்யலாம், சுற்றுலா செல்லலாம், பண்டிகைகளை கொண்டாடலாம். மேலும் நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பற்றி வம்பு பேசுவது நல்லதல்ல. இதனால் சக்தியும் நேரமும் விரயமாகாமல் மிச்சப்படுத்தப்படுகின்றன. இதுவும் ஒரு உண்மைதான். நம்முடைய முன்னோர்கள் முதுமை காலத்தில் சந்தித்த பிரச்சனைகள் வேறு விதம், இன்றைய முதியவர்களான நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனை வேறு விதம். இரண்டிற்கும் மலைக்கும் மடுகுக்கும் உள்ள வித்தியாசம், தொழில்நுட்பம் அசுர வேகத்தில் வளர்ந்து வருகிறது. முதியவர்களான நாம் எதையும் வேகமாக கற்க இயலவில்லை. மெதுவாக கற்றபின் பார்த்தால் அவ்விஷயம் காலாவதியாகி புதிய விஷயம் ஒன்று வந்துவிடுகிறது. முடிகிறதோ முடியவில்லையோ சில அடிப்படை விஷயங்களை நாம் கற்றாக வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். உதாரணத்திற்கு ஃபோனில் மெசேஜ் பார்ப்பது, மெசேஜ் அனுப்புவது, அதை டெலீட் செய்வது, ஃபோனுக்கு சார்ஜ் செய்வது, ஏடிஎம்மில் பணம் எடுப்பது, வங்கியில் நம் கணக்கில் பணம் போட்டு எடுப்பது, எஃப்டியில் டெபாசிட் செய்வது, கேஸ் புக் செய்தால் வரும் ஓடிபியை குறித்து வைத்து கொள்வது போன்ற அடிப்படை விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அடியேனுடைய கருத்து. ஆன்லைனில் பொருளை வாங்க தெரிந்தால் மிகவும் நல்லதுதான். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, பணம் பாதாளம் வரை பாயும், பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும், இவை நம் எல்லோருக்கும் தெரிந்த கரிகாலத்து பழமொழிகள். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்று திருவள்ளுவர் பொருளை பற்றி ஒரு அதிகாரமே ஏற்றியிருக்கிறார். திருவள்ளுவரே சொன்னபின் மறுவார்த்தை ஏது? மாதாந்திர பென்ஷன் வாங்குபவர்கள் பணம் பற்றி அதிக கவலை கொள்ள வேண்டாம். மற்றவர்கள் சம்பாதிக்கும் காலகட்டத்திலேயே தனக்கென்று தன் எதிர்காலத்திற்கென்று தனியாக கொஞ்சம் பணம் சேமிக்கும் வழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். நம் குழந்தைகள் மிகவும் நல்லவர்கள்தான். இருந்தாலும் வயதான காலத்தில் வங்கியில் நம் கணக்கில் கொஞ்சம் பணம் இருக்கிறது என்ற நினைவே நமக்கு தென்பு அளிக்கும். இது சுயநலம் இல்லை.

0: முதுமை இனிதாக. முதியோர் நல ஆர்வலர் வி விமலா அவர்கள் கூறிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு.

பூவே பூச்சூடவா திரைப்படத்திற்காக சித்ரா பாடிய பாடலை கேட்டீர்கள். நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் நேர்கள் தொலைபேசி வழியாக உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0444-249-7355 மற்றும் ஒரு எண் 298-60-00-37.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் மின்னணு வேளாண் கட்டமைப்பு விவசாயிகளுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்க

என பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கூடுதலாக 2000 மெகாவாட் மின் கொள்முதல் செய்யப்படும் என்று மின்வாரியம் அறிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யும் பணிகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கோரியுள்ளார். தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தில் வெளிப்படைத்தன்மை அவசியம் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாடுகளுக்கிடையே பேரிடர் தொடர்பான முன்னெச்சரிக்கை தகவல் பரிமாற்றத்தின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய பிரதமர், தொற்று நோய்கள், இயற்கை பேரிடர்கள், விநியோக சங்கிலியில் ஏற்படும் தேக்கங்கள் ஒரு பகுதிக்கு மட்டுமல்லாமல் உலகளாவிய சவாலாக திகழ்வதாக வருத்தம் தெரிவித்தார். பிரிக்ஸ் ஒருங்கிணைந்த பேரிடர் முன்னறிவிப்பு அமைப்பின் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், பேரிடர் மேலாண்மையில் உரிய ஒருங்கிணைந்த தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். பிரிக்ஸ் சிறு குறு நடுத்தர தொழில்கள் ஒத்துழைப்பு இணையம் உருவாக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் சிறு நிறுவனங்களுக்கு தேவையான அறிவுரைகள், நிதி மற்றும் சந்தை வாய்ப்புகள் தெளிவுபடும்.

0: மட்டுமல்லாமல் உலகளாவிய சவாலாக திகழ்வதாக வருத்தம் தெரிவித்தார். பிரிக்ஸ் ஒருங்கிணைந்த பேரிடர் முன்னறிவிப்பு அமைப்பின் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், பேரிடர் மேலாண்மையில் உரிய ஒருங்கிணைந்த தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். பிரிக்ஸ் சிறு குறு நடுத்தர தொழில்கள் ஒத்துழைப்பு இணையம் உருவாக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் சிறு நிறுவனங்களுக்கு தேவையான அறிவுரைகள், நிதி மற்றும் சந்தை வாய்ப்புகள் தெளிவுபடுத்தப்படும் என்றார். எரிசக்தி பாதுகாப்பிற்கான ஸ்மார்ட் மின் வழித்தடம் உருவாக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இதன் மூலம் நீண்டகால அடிப்படையிலான திறன் வாய்ந்த தூய்மை எரிசக்தி அனைவருக்கும் கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். பிரிக்ஸ் அமைப்பில் தெற்கு நாடுகளின் நம்பகத்தன்மை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இந்நாடுகளின் அனுபவங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக பெருமிதம் தெரிவித்தார். பிரிக்ஸ் மின்னணு வேளாண் கட்டமைப்பு விவசாயிகளுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என நம்பிக்கை தெரிவித்த பிரதமர், புவிசார் தொழில்நுட்பம் பொது கட்டமைப்பிற்கான மின்னணு தரவில் விவசாயிகள் இணைக்கப்பட்டு அவர்களின் தேவைகள் நிறைவேற்றப்படும் என்றார். பிரிக்ஸ் ஸ்டார்ட் அப் புத்தாக்க நிதியத்தை உருவாக்குவதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், ஸ்டார்ட் அப் தொழில் முனைவோரை ஒருங்கிணைத்து பல்வேறு சவால்களுக்கு நம்பகத்தன்மையுடன் கூடிய ஏற்கத்தக்க தீர்வுகளை எட்ட இது வழிகோலும் என்றார். இம்மாநாட்டின் நிறைவு நாளான இன்று கசகஸ்தான், பிலிப்பைன்ஸ், எகிப்து, தென்னாப்பிரிக்கா, புரூண்டி, உகாண்டா, நைஜீரியா தலைவர்களுடன் பரஸ்பர உறவுகள் குறித்த பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மேற்கொள்கிறார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஈரான் நிதியமைச்சர் திரு சையத் அலியுடன் புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். இரு நாடுகளுக்கிடையே பொருளாதார வளர்ச்சி, பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்களில் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. நாடு முழுவதும் லட்சாதிபதி மகளிர் திட்டத்தின் கீழ் மகளிர் சுய உதவிக் குழுவினரின் பொருளாதார முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகள் உயர் முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காணொலி மூலம் இக்குழுவினருடன் உரையாற்றிய அவர், இவர்களின் தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு ஆளுமையை உறுதி செய்வதாக பெருமிதம் தெரிவித்தார். நீடித்த வறண்ட நில வேளாண் பணிகளுக்கான ஒருங்கிணைப்பின் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் இது தொடர்பான மாநாட்டில் தெற்கு நாடுகளுக்கிடையே வேளாண் துறையில் அறிவுசார் பரிமாற்றம், ஒருங்கிணைப்பு, முடிவுகள் சார்ந்த புத்தாக்க திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் வறட்சி நில மேலாண்மை ஆக்கப்பூர்வமானதாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழுமையான தரவுகளின் அடிப்படையில் வேளாண் உணவு வகைகளில் ஆராய்ச்சி மற்றும் கொள்கை செயல் திட்டங்களை எளிமையாக்குவதன் அவசியம் குறித்தும் இதில் எடுத்துரைக்கப்பட்டது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் உயர்மட்ட நிர்வாகத்திறன் மேம்பாடு நிகழ்ச்சி புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. 6 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் தெற்கு நாடுகளின் தேசிய உரிமை நிறுவனங்களின் உயரதிகாரிகள் பங்கேற்கின்றனர். நாடுகளுக்கிடையே மனித உரிமைகளை பாதுகாத்து மேம்படுத்துவதில் ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை பரிமாறி ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்படும். தமிழகத்தில் கூடுதலாக 2000 மெகாவாட் மின் கொள்முதல் செய்யப்படும் என மின்வாரியம் அறிவித்துள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் சீரான தடையற்ற மின் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் உயர்மட்ட அலுவலர் குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக மின் தொகுப்பு மற்றும் மின் விநியோக நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்வெட்டு உள்ளிட்ட புகார்கள் குறித்து பொதுமக்கள் 9498794987 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் மின்வெட்டு அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யும் பணிகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்றார். மாநிலத்தில் அதிகரித்து வரும் விலைவாசி உயர்வை தடுக்க எந்த நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளவில்லை என்று கூறிய அவர், தாராபுரம் மதுராந்தகம் இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்திற்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜயின் லண்டன் பயணத்தில் வெளிப்படைத்தன்மையின் அவசியத்தை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இடைத்தேர்தலில் தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பதில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் குழப்பத்தில் உள்ளதாக குற்றம் சாட்டினார். நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியோர், சீர்பனப்பினர் மாணாக்கர் பிரதமரின் தேசிய கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். அதிகபட்சமாக 125,000 ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் உள்ளிட்ட மாணவ மாணவர்களுக்கான பிரதம மந்திரியின் கல்வி உதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நடப்பாண்டில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: கல்வி கட்டணம் மற்றும் பிரதி கட்டணமாக ஆண்டொன்றுக்கு அதிகபட்சமாக 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பயில்பவர்களுக்கு ரூபாய் 75,000 மற்றும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பயில்பவர்களுக்கு 125,000 வரை உதவித்தொகையாக வழங்கப்படும். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: விநாயகர் சதுர்த்தி விழா நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. சதுர்த்தி விழாவிற்கு பின்னர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்க ஏதுவாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை கொண்டு விநாயகர் சிலைகளை வடிவமைத்து மகிழ்ச்சி அளிப்பதாக சேலம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஆர்த்தி தெரிவிக்கையில்,
2: நேச்சுரல் ரிசோர்சஸ் இந்த மாதிரி கிளே வச்சு குழந்தைங்க செய்யறப்ப சின்ன வயசுல இருந்தே தே அண்டர்ஸ்டாண்ட் தட் கிளே வந்து நம்ம நேச்சருக்கும் ஹெல்ப் பண்றோம். அண்ட் இவங்க இதே இமர்ஸ் பண்ணிக்கலாம் வீட்டுல, இல்ல இதுல ஒரு சீட்ஸ் ஆட் பண்ணி பிளான்ட் க்ரோ பண்ணிக்கலாம். 2.5 hours அவங்க டோட்டலி இதுக்கு டெடிக்கேட்டடா உட்காந்து ஒரு கிளேல ஒர்க் பண்றப்ப அவங்க கிரியேட்டிவிட்டியும் காட்ட அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு.
1: களிமண் சிலைகளை வடிவமைத்த மாணவி தெரிவிக்கையில்,
3: 10 பப்ளிக் எக்ஸாம்ஸ் போர்டு எக்ஸாமினேஷன் எப்பயும் படிச்சுட்டே இருக்கிறது தவிர என்னோட ஸ்கெடியூல கொஞ்சம் நேரம் அகத்தி வச்சு புதுசா ஒன்று கத்துக்கணும் அப்படின்றது. இட் வாஸ் அ வெரி ஃபன், ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தொடர் விடுமுறை மற்றும் இதமான காலநிலை நிலவுவதையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் வார விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகளின் வருகை இன்று கணிசமாக அதிகரித்துள்ளது. குணா குகை, பயன்மரசோலை, தூண்பாறை மற்றும் மோயர் சதுக்கம் ஆகிய இடங்களில் அடர்ந்த பனிமூட்டமும் மிதமான வெப்பமும் மாறி மாறி நிலவி வருகிறது. இந்த இதமான காலநிலையை அனுபவித்தவாறு சுற்றுலா பயணிகள் புகைப்படங்கள் மற்றும் செல்பிகள் எடுத்து மகிழ்ச்சி அடைந்து வருகின்றன. மேலும் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மற்றும் குதிரை சவாரி மேற்கொண்டும் உற்சாகம் அடைந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: விநாயகர் சதுர்த்தியொட்டி திருநெல்வேலி சென்னை எழும்பூர் இடையே நாளை அதிவிரைவு சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நெல்லையில் நாளை இரவு 10:30 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை 10:30 சென்னை எழும்பூர் சென்றடையும். மானாமதுரை தாம்பரம் இடையே நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மானாமதுரையில் பிற்பகல் 2:30 புறப்படும் இந்த ரயில் திருபுவனம், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, அரியலூர் வழியாக இரவு 11:55 தாம்பரம் சென்றடையும். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு 750 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5,200 கனஅடியாக அதிகரித்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக 12,000 கனஅடி நீர் திறக்கப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 88.52 அடியாகும். இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை முதல் நீர்வரத்து வினாடிக்கு 8,000 கனஅடியாக அதிகரித்துள்ள நிலையில் அங்கு பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, சேலம், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியா நடப்பு சாம்பியன் இலங்கையை எதிர்கொள்கிறது. துபாயில் இரவு 8:00 இப்போட்டி தொடங்குகிறது. மகளிர் ஆசிய கோப்பை வரலாற்றில் மிகச்சிறந்த அணியான இந்தியா இதுவரை 7 முறை பட்டத்தை கைப்பற்றியுள்ள நிலையில் இன்றைய போட்டி கிரிக்கெட் ரசிகர்களிடையே ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் 2வது போட்டி வரும் செவ்வாய்க்கிழமையும் 3வது இறுதிப் போட்டி வரும் வியாழக்கிழமையும் நடைபெறும். US ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் செரவ் அமெரிக்காவின் பென் ஷெல்டனை எதிர்கொள்கிறார். நியூயார்க்கில் இந்திய நேரப்படி இரவு 11:30 இப்போட்டி தொடங்குகிறது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் இஷா ராணி தாய்லாந்தின் சௌரக் விசாரணை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் மின்னணு வேளாண் கட்டமைப்பு விவசாயிகளுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கூடுதலாக 2,000 MW மின் கொள்முதல் செய்யப்படும் என்று மின்வாரியம் அறிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யும் பணிகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கோரியுள்ளார். தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தில் வெளிப்படைத்தன்மை அவசியம் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: நேரம் 1:55. மெல்லிசை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15. மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் பாடலை கேட்கும் முன் விளம்பரம்.
2: எங்க இருக்க
3: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் கேவைசியும் அப்டேட் பண்ணனும்.
2: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? கேவைசியில எந்த மாற்றமும் இல்லைன்னா, அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா, பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு. மத்த சேஞ்சஸ்க்கு வீட்டுல இருந்தே வீடியோ கேவைசி அல்லது ஆதார் ஓடிபி அடிப்படையிலான இ கேவைசி மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ் சேனல்ஸ் மூலம் மட்டுமே கேவைசியை புதுப்பிக்கணும். இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே. ஆர்பிஐ சொல்கிறது,
4: கேவைசி உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.
2: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம். ஆனா யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப

0: நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
1: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
0: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா விவரமா இருங்க,
1: எச்சரிக்கையாக இருங்க.
2: மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக காலமெல்லாம் காதல் வாழ்க என்ற திரைப்படத்திலிருந்து ஹரிகரன் குரலில் தேவா இசையில் பாடல் வளம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இந்நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ரோஜா மலரே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் குரலில் ஆதித்யன் இசையில் பாடல் வளம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது மதுரை தென்றல். நிலையத்தில் நேரம் 2:28. இனி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இதயம் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் கே ஜே ஜெயசுதாஸ் குரலில் பாடல் வலம் வருகிறது.

மதுர தண்டல் நிகழ்ச்சியின் நிறைவாக கனவே கலையாதே. இந்த திரைப்படத்திலிருந்து அனுராதா பவால் ஹரிகரன் குரல்களில் வைரமுத்து வரையில் தேவாவின் இசையில் பாடல் வளம் வருகிறது காட்டளைகளில்.

0: மதுரை தண்டல் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 2:40. ஆகாஷவாணி இசைப்பயிற்சியில் 2 பகுதியில் கற்பக மனோகரா என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல் ராகம் மலையமாருதம் கண்டச்சாப்பு தாளம். ஆசிரியர் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்கள், மாணவர்கள் மீரா சங்கரன், ஆர் திவ்யா ஆகியோர்.
2: வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம கற்பக மனோகரா மலையமாரத ராகம் கண்டச்சாப்பு தாளம் பாபநாசம் சிவனோட கிருதி. இந்த பல்லவியிலேருந்து ஒரு ஒரு சங்கதியாக நான் பாடுறேன், நான் ரிப்பீட் பண்ணுங்கோ. அப்புறம் ஃபுல் பல்லவி பாடிட்டு மேலான பல்லவிக்கு போகலாம்.

0: ரூம் கீழே சாலை தான் நிறுத்தணும். நம்ம பல்லவிக்கு எடுக்கிறச்ச தான் சரியில்லை முடிக்கணும். வந்து அடுத்த கிளாஸ் திரும்பி அனுப்பல்லவி பார்க்கலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98.
4: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி. இனி வானிலை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவான அளவுகளும் திருவண்ணாமலை மாவட்டம் புலியூரில் 10 சென்டிமீட்டரும், திருவண்ணாமலை மாவட்டம் காட்டு மலையனூரில் 8 சென்டிமீட்டரும், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் கீழ்பெண்ணாத்தூர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் 7 சென்டிமீட்டரும் பதிவாகியிருந்தது. விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு செஞ்சி, வேலூர் மாவட்டம் மேலாலத்தூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டரும், விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் நெம்மூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடவானூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், வட புதுப்பட்டு நாட்டாம்பள்ளி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் பதிவாகியிருந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு, மதுரை மாவட்டம் சித்தம்பட்டி பெரம்பலூர், வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அமுண்டி, விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை, நீலகிரி மாவட்டம் கெத்தி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் பதிவாகியிருந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தண்டாரம்பேட்டை போலூர் கலசபாக்கம், மதுரை மாவட்டம் பெரையூர் ஏழுமலை, சேலம் மாவட்டம் ஆனைமடவு அணை கெங்கவல்லி, திருப்பத்தூர் மாவட்டம் கேத்தாண்டப்பட்டி, விழுப்புரம் மாவட்டம் வலத்தி, நீலகிரி மாவட்டம் கோடநாடு, வேலூர் மாவட்டம் பொன்னையணி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் பதிவாகியிருந்தது. திருச்சி மாவட்டம் மருங்கபுரி, விழுப்புரம் மாவட்டம் கெதர் மணம்பூண்டி, பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம், நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் கோத்தகிரி, வேலூர் மாவட்டம் காட்பாடி திருப்பத்தூர்,

ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி, கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணை தேன்கனிக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, ராணிப்பேட்டை, மதுரை மாவட்டம் தல்லாக்குளத்தில் 2 சென்டிமீட்டர் பதிவாகியிருந்தது. திருச்சி மாவட்டம் கோவில்பட்டி, சிறுகுடி, துறையூர், புதுச்சேரி, திருக்கானூர், பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர், கரூர் மாவட்டம் பஞ்சம்பட்டி, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வைகை அணை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், சங்கராபுரம், வெங்கூர், திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, மதுரை விமான நிலையம், வேலூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர், திருவண்ணாமலை மாவட்டம் சேர்பட், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, கரூர் மாவட்டம் கடவூர் தாலுகா ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் பதிவாகியிருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக பாளையங்கோட்டையில் 40.5 டிகிரி செல்சியஸ் ஆக பதிவாகியிருந்தது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக கோயம்புத்தூர் மாவட்ட விமான நிலையத்தில் 22.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. நீலகிரி மாவட்டத்தில் 12.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. வேலூர் மாவட்டத்தில் இயல்பை விட 5.1 டிகிரி செல்சியஸ் அதற்கும் அதிகமாக பதிவாகியிருந்தது. தருமபுரி, ஈரோடு, கரூர், சேலம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் 3.1 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக பதிவாகியிருந்தது. தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், திருச்சிராப்பள்ளி, சேலம், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதும் இல்லை. இனி சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டி இருக்கக்கூடும். வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுர தென்றல் நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேயர்களே. இன்றைய மதுர தென்றல் வழங்கும் முதல் பாடல் ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து பாடல் வலம் வருகிறது.

நிலையத்தில் நேரம் 3:06. மதுர தண்டல் நிகழ்ச்சியில் திரை இசையாய் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. பி. சுசீலா குரலில் பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். அடுத்து வரும் பாடல் பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து. மீண்டும் பி. சுசீலா குரலில் கண்ணதாசன் வரிகளில் பாடல் வலம் வருகிறது.

மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி மதுரத்தண்டல் வழங்கும் அடுத்த பாடல் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா குரல்களில் பாடல் வளம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் வழங்கும் அடுத்த பாடல் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா குரலில் கண்ணதாசன் வரிகளில் பாடல் வளம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் வளம் பெற காத்திருக்கும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் டாக்டர் சிவா. பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். பாடலுக்கு வரிகள் வாலி.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. பாடலை கேட்கும் முன் ஒரு சிறு அறிவிப்பு.
1: ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 இரவு 10 முதல் 17 இரவு 10 வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சையம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, அம்மா பாலம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னக்குடி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம்: மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்தும் இடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு: அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.
0: மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இனி பாடலை கேட்கலாம். ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன், P. சுசீலா குரலில் பாடல் வலம் வருகிறது.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 3:30. மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் திரை இசையில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடல் பார் மகளே பார் திரைப்படத்திலிருந்து. டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், கண்ணதாசன் வரிகளில் பாடல் வளம் வருகிறது.

நேரம் 3:35. மதுர தண்டல் நிகழ்ச்சியில் திரை இசையில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடல் குங்குமம் திரைப்படத்திலிருந்து பாடல் வளம் வருகிறது காற்றலைகளில்.

ஒருத்தி இங்கே தேடுகின்றாளே. ஓஹோ ஒரு தலையாய்

ஆகாஷ்வாணி மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை வானொலியில் இணைந்திருக்கிறோம். நேயர்களே, மதுரத்தென்றல் திரை இசையில் இனி வளவர காத்திருக்கும் அடுத்த பாடல் பாபு திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாடல் வளமர காத்திருக்கிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 3:40.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுர தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 3:50 சில நொடிகள் உள்ளன. இந்நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் படிக்காத மேதை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் எஸ் ராஜலட்சுமி குரல்களில் பாடல் வளம் வருகிறது.

மதுர தண்டல் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடல் குமுதம் திரைப்படத்திலிருந்து சிறுகாளி கோவிந்தராஜன் பி சுசீலா குரல்களில் பாடல் வழங்கும்.

மதுர தண்டல் நிகழ்ச்சியின் நிறைவாக ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா குரல்களில் பாடல் வலம் வருகிறது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாசமலர்.

0: இதுவரை மதுர தண்டல் கேட்டீர்கள் நேயர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி அழியாத செல்வம் நாடகம். எழுதியவர் லோட்டஸ் எடிசன் அவர்கள். நடிப்பு KRS குமார், ஆர் நடன சபாபதி, SPS போத்திலிங்கம், ஜி உதயகுமார், எஸ் ஹேமலதா, எஸ் விஜயசாலினி ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். அழியாத செல்வம் நாடகம்.

0: சிவ சிவ, ஒரு வருஷத்துக்கு பிறகு மனசுக்கு நிறைவான அறுவடையை இன்னைக்கு தான் பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு சோனியா.
1: சரியாக சொல்லியிருக்க சிவராமா.
0: அடடா அண்ணி, மறந்தே போயிட்டேன்.
1: என்ன என்ன மறந்துட்ட சிவராமா? சிவராமா என்ன பண்ணுறப்பா?
0: இதோ இந்த நாக்காளியில் உட்காந்துட்டு அழகான வேப்ப மர மருத்துவ காற்றை அனுபவிங்க அண்ணி.
1: ஏன் சிவராமா, நான் உட்காரத்துக்கு நீ தான் நாற்காலி எடுத்து போடணுமா? இதை நம்ம வேலைக்காரங்க செய்ய மாட்டாங்களா?
0: அண்ணி, நீங்கள் எனக்கு அண்ணி மட்டும் இல்லை, தாய் ஸ்தானத்தில் இருந்து என்னை பராமரிக்கிறீங்க. இதை கூடவா நான் உங்களுக்கு செய்யக்கூடாது?
1: செய்ப்பா. ஆனால் ஒரே அம்மா அப்பாவுக்கு நீயும் உங்கள் அண்ணன். அதான்ப்பா, என் புருஷன் மதுமகனும் பிள்ளைங்களாக பிறந்தாலும் கூட உன்னோட குணமும் உங்கள் அண்ணனோட குணமும் வேற வேற தான்ப்பா.
0: அதான் தினமும் பார்க்குறீங்களா அண்ணி? இதை வேற சொல்லியா தெரிஞ்சுக்கணும்.
1: சிவராமா, நான் சொல்ல வந்தது, நீ என்னோட வயிற்றில் எனக்கு மகனாக பிறக்க வேண்டியவன். ஆனால் கடவுள்.
0: அடடா அண்ணி, அழறீங்களா? ஏற்கனவே உங்கள் ஹார்ட்டில் ஸ்டெண்ட் வச்சுருக்கு. பக்குவமாக கவனமாக இருக்கணும்னு தானே உங்கள்கிட்ட அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டு வர்றேன்.
1: உண்மைதான்ப்பா, ஆனால் இது தேவையில்லாத அழுக இல்லைப்பா, ஆனந்த கண்ணீர். சிவராமா, என்ன உன் தாயாக நினச்சிதான்ப்பா கவனம் எடுத்துக்கிற. அதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்ட.

0: இதனால என்னோட ஹார்ட் பாதிக்கவே பாதிக்காது. நீ கவலைப்படாதப்பா, கவலைப்படாத.
1: சரி அண்ணி, அதோ பாருங்க அறுவடை கட்டுகளை எல்லாம் சுமந்து வந்துகிட்டு இருக்காங்க.
0: வரட்டும் வரட்டும், எல்லாத்தையும் அதோ அந்த கோடவுன் பக்கமா போட சொல்லுப்பா.
1: ஆ, எல்லாத்தையுமா அந்த கோடவுன் பக்கமா போடுங்கம்மா, அப்புறம் பிரிச்சு எடுத்துக்கலாம்.
2: சரிங்கய்யா.
0: சிவராமா, இந்த அறுவடை கணக்கு எப்படின்னு சொல்லுப்பா.
1: தோராய கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு ஏக்கர் நிலத்தில் கேழ்வரகு பயிரிட்டா அறுவடையில் 10 மூட்டை கிடைக்கும். அதே ஒரு ஏக்கர் நிலத்தில் கம்பு பயிரிட்டா அறுவடையில் 10 மூட்டை கிடைக்கும். ஆனால் ஒரு ஏக்கர் நிலத்தில் சாமை தேனை இதெல்லாம் பயிரிட்டோம்னா அறுவடையில் 5 மூட்டைகள் தான் கிடைக்கும்.
0: அப்படியா சொல்கிற?
1: ஆமாம் நீ. ஆனால் ஒரு ஏக்கர் நிலத்தில் வரகு பயிரிட்டோம்னா அறுவடையில் 7 மூட்டை தான் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு தோராய கணக்கு தான்.
0: ஓ, அது சரி.
1: இப்போ நமக்கு 15 ஏக்கர் நிலம் இருக்குது இல்லை, தோராயமாக கணக்கு போட்டு பாருங்க நீ.
0: சிவரம்மா, அதோ பாருப்பா, உங்கள் அண்ணனும் சம்யுதா பாப்பாவும் வராங்கன்னு நினைக்கிறேன்.
1: அப்படியா அண்ணி? ஆமாம், அண்ணனோட கார் தான் வருது.

0: சித்ரா, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க, எனக்கு இது பிடிக்கல.
1: அண்ணா உட்காருங்க. அண்ணா,
0: நான் உட்காரதுக்கு வரலடா.
1: சமீதா நல்லா இருக்கேடா செல்லம்.
2: நான் நல்லா இருக்கேன் சித்தப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்டா செல்லம். சரிம்மா, இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா?
2: இந்த இயற்கை அழகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சித்தப்பா. இப்போ கூட பாருங்களேன், அப்பா என்னை அழைச்சிட்டு வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அம்மாவையும் சித்தப்பாவையும் உடனே பார்க்கணும்னு நான் தான் சித்தப்பா உறுதியாக சொன்னேன். அதனால தான் என்னை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்காங்க.
1: அப்படியா? நல்லதும்மா, ரொம்ப சந்தோஷம்.
2: இந்த மாதவன் மாமா கூட எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அப்பா கூடவே சேர்ந்துட்டாங்கன்னா பாருங்களேன்.
0: சமிக்தா வாயை மூடு, அதிகம் பேசாத.
2: இப்படியே நம்ம அடிக்கடி வாயை மூடுறீங்க.
0: சரி சரி, இப்போ அமைதியாரு. சித்ரா, எனக்கு கம்பெனி ஷேரில் 10% அதிகமாக லாபம் கிடச்சிருக்கு. அதனால் சிவராமன் இனிமேல் இது மாதிரி சிறுதானிய பிஸ்னஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். அவனை ஏன் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண சொல்லு.
3: என்னங்க, என்ன இது திடீர்னு இப்படி சொல்கிறீங்க?
0: இப்படித்தான். சே, விவசாயம் பண்ணுறானா? விவசாயம் இந்த மாதிரி வயக்காட்டுக்கு வர்றதுக்கே பிடிக்கல எனக்கு. பேசாமல் இந்த 15 ஏக்கர் நிலத்தையும் யாருக்காவது வித்துற வேண்டியதானே.
2: அப்பா என்னப்பா இது, சித்தப்பாவோட சிறுதானிய பிஸ்னஸை கேவலப்படுத்துறீங்களா?
0: அட, உன்னை வாயை மட்டும்தானே சொன்னேன்
3: சமீக்தா. எங்க, விவசாயத்தை மட்டமாக பேசுறதும் நம்மளை பெத்த அம்மாவை மட்டமாக பேசுறதும் ஒன்று தாங்க, இது தர்மம் இல்லைங்க.
0: என்கிட்ட தர்மத்தை பற்றி பேசுறியா நீ? மாதவா
4: சொல்லும் அது.
0: சொல்ல வேண்டியதை இப்போ சொல்கிறேன்.
4: சொல்கிறேன்ப்பா சொல்கிறேன். அண்ணி, மது அண்ணன் மனசு வச்சா உடனே அவரால் எதை வேணாலும் வாங்க முடியும். அந்த அளவுக்கு அண்ணனுக்கு பணமும் இருக்குது, செல்வாக்கும் இருக்குது. ஆனால் நம்ம குடும்பத்துக்கு இந்த விவசாயம் சிறுதானிய பிஸ்னஸ் எல்லாம் ஒத்தே வராது. அதனால் நம்மோட விவசாய நிலத்தை சேல்ஸ் பண்ணுறதுக்கு மதுமோகன் அண்ணன் முடிவு பண்ணிட்டாரு.
3: இது ரொம்ப கொடுமை மாதவா.
0: சித்ரா எழுந்துரு.
3: என்ன அநியாயம் பண்ணுறீங்க?
1: அண்ணி அமைதியாக இருங்க.

0: நான் வந்த உடனே எல்லாரும் கை தட்டிங்களே, காரணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாமா நண்பர்களே?
1: சார், பொதுநல சாதனையாளர் விருதுக்கு அரசாங்கம் உங்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. டிவியில் இந்த நியூஸை பார்த்தோம், உடனே நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் சார்.
0: ஓ அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தொழில் முனைவோர் திட்டம் பற்றிய விளக்கம் சொல்கிறதுக்காகத்தான் உங்கள் எல்லாரையும் இந்த பயிற்சி கூடத்துக்கு வர வச்சுருக்கேன்.
2: நல்லது சார். ஆனால் நீங்கள் விளக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட உரிமையோடு ஒன்று கேட்கலாமா?
0: ஓ தாராளமாக கேளுங்கம்மா.
2: சார், நீங்கள் இன்னமும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா?
0: ம், சொல்கிறேம்மா. இன்றைக்கி சமூக மனங்களில் அதிகமான அழுக்கு பெருகி போச்சுது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சுத்தப்படுத்த

0: பார்த்து முயற்சி கிளம்பின்னு தான் நினச்சேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இந்த தூய்மை பணியை செய்கிறப்போ ஏராளமான தடைகள் ஏற்படும். அதனால தான் கல்யாணமே செஞ்சிக்காம என்னோட பொழப்புக்கு சிறுதானிய தொழில் செஞ்சுக்கிட்டும் தேசத்தின் வளர்ச்சிக்காக சமூகத்துக்கு நன்மையும் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்.
1: சாருக்கு எவ்வளோ பெரிய மனசு, எல்லாரும் இப்படி இருக்க மாட்டாங்கப்பா.
2: சார் மாதிரி மனசு பல பேருக்கு இருந்தா நாடு நல்லா இருக்கும்ல.
0: நண்பர்களே, எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. சுயதொழில் தொடங்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராமத்து மற்ற நகர்ப்புற மக்களை புதிய தொழில் தொடங்க ஊக்குவிக்கிறதுக்கும் அவங்களோட பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்கும் அவங்க குடும்பத்தையும் பாரத தேசத்தையும் வளர்ச்சி நிலைக்கு கொண்டு வரவும் உருவாக்கப்பட்டது தான் இந்த திட்டம்.
1: யாடாங்க கண்டவங்களை கூட்டி வச்சு கிளாஸ் நடத்துறது?
2: சார் மாதவனோட குரல் மாதிரியே கேட்குதே.
3: அட ஆமாம் சார், உங்கள் அண்ணன் மதுமோகனும் மாதவன் கூடவே வராரு.
0: அவங்க வரட்டும், நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் கவனிங்க. அதாவது அரசின் மானிய தொகையாக.
4: டேய் சிவராமன்,
0: அண்ணா வாங்கண்ணா.
4: இந்த அண்ணன் ஒன்னெல்லாம் இருக்கட்டும், ஊர் மக்களெல்லாம் கூட்டி வந்து அவங்க மனசை பிரெயின் வாஷ் பண்ணுறிய. சே, நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தினாலையும் பெரிய போஸ்டிங்கில் இருக்க என்னோடய பிரிஸ்டி தான் டேமேஜ் ஆகுதுறான், அசிங்கமாக இருக்குது. டேய் மாதவா
1: சொல்லுப்பா. மது
4: ஆ ஆகட்டும்.
1: ஓகே மது, எல்லோரும் வெளியே போங்க. ஆ சீக்கிரம்.
3: என்ன அநியாயம் பண்ணுறாங்க?
2: நல்லதுக்கே காலம் இல்லையா?
3: காலம் உண்டுமா, பகவான் ஒரு நாள் தண்டிப்பாரு.
1: அட இன்னும் நீங்கள் போகலையா?
3: என்ன இது, எதுக்காக இப்படி பெஞ்சை எல்லாம் போட்டு புரட்டி போடுறான்?
1: வாங்கப்பா சீக்கிரம்,
3: வாங்கப்பா சீக்கிரமா போயிடலாம்.
2: கிளம்புங்க கிளம்புங்க சீக்கிரம், வாங்க வாங்க.
3: கலவரம் பண்றதுக்குன்னே வந்திருக்காங்க போல இருக்கு.
2: ஆமா ஆமா சீக்கிரம் வாங்க.

0: தம்பி சாப்பிட்டீங்களா?
1: வா சிவராமா, நான் சாப்பிட்டேன்ப்பா. உனக்கு சாப்பாடு வைக்கட்டுமா?
0: அண்ணி, நீங்கள் தான் குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிட்டாகணும். டாக்டர் சொன்னது ஞாபகத்தில் இருக்குது இல்லை? சமீபத்தா வரட்டும், அவளோடு சேர்ந்து சாப்பிட்றேன்.
1: சரிப்பா, ஆனால் மனசு தாங்கலப்பா.
0: அண்ணி, உங்கள் மனசு சந்தோஷமாக உறுதியாக வச்சுக்கணுன்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். ஆனால் நீங்கள் மனசு தாங்கலை, மனசு தாங்கலை அப்படின்னு ரொம்ப மனசை ஒடிஞ்சு போகிறீங்களே.
1: சிவராமா, பயிற்சி கூடத்தில் உங்கள் அண்ணனும் மாதவனும் நடந்துக்கிட்டதை கேள்விப்பட்டேன்ப்பா.
0: அண்ணி, அதை பற்றியெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. வாழ்க்கைன்னா இப்படியெல்லாம் பிரச்சனை வரத்தான் செய்யும். அதிலெல்லாம் நான் பற்று வைக்கிறதே இல்லை. இதையெல்லாம் கண்டுக்காதீங்க அண்ணி.
1: என்னப்பா உன் மனசு, எல்லாத்துக்குமே பொறுமையாக இருக்கிற, என்ன ஒரு பக்குவம். நீ ஒரு அதிசய பிறவிதான்ப்பா.
2: ஹாய் சித்தப்பா, இந்தாங்க என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க.
0: ஆஹா, வீணே ரொம்ப அழகாக இருக்கு செல்லம். நல்லா இருமா, நீ நல்லா இருக்கணும் செல்லம்.
2: சித்தப்பா, நீங்கள் சொல்லி கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் தொகுத்து கட்டுரை போட்டிக்காக எழுதுனேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன். அதுக்கு தான் சித்தப்பா இந்த குட்டி வீணையை கிஃப்டாக கொடுத்தாங்க.
0: வெரி குட் செல்லம், வெரி குட்.
2: தேங்க்யூ சித்தப்பா.
0: சமீக்தா, இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்க போகிறேன்.
2: என்ன விஷயம் சித்தப்பா?
0: சம்யுக்தாங்கிற உன் பேருக்கான விளக்கம் என்னன்னு உனக்கு தெரியுமாமா?
2: யாருமே சொல்லி கொடுக்கல சித்தப்பா, நீங்களாவது இப்போ சொல்லுங்களே.
0: சொல்கிறம்மா. இது ஒரு சம்ஸ்கிருத வார்த்தையாக இருந்தாலும் கூட ஒன்றுபட்ட, முழுமையான, எல்லாரையும் அன்பினால் சேர்த்து வைக்கிற, அறிவு மிகுந்த, யோகத்து சிறந்த, இப்படியெல்லாம் அர்த்தம் பொருந்திய வார்த்தைகள் தான் இந்த சம்யுக்தா என்கிறது. இப்போ புரியுதாடா செல்லம்?
2: புரியறது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு சித்தப்பா.
0: ரொம்ப சந்தோஷம்டா. சுருக்கமாக சொல்கிறதுனா, சம்யுக்தாங்கிறது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குற சக்தி உள்ளவள் அப்படின்னு அர்த்தம்டா.
2: ஓ, அப்படியா?
0: ஆமாம். இப்போது உன்னோட பேரோட விளக்கம் புரிஞ்சுதா செல்லம்?
2: புரிஞ்சுது சித்தப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.
0: சரிம்மா சம்யுக்தா, இந்தா குட்டி வினைய அம்மாட்ட கொடுமா.
2: சரி சித்தப்பா. அம்மா வாங்கிக்கோங்க.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு சமீக்தா. இது போல நீ எல்லாத்துலயும் வளர்ந்து வரணும் செல்லக்குட்டி.
0: ஏமா சமீக்தா, வருங்காலத்துல நீயும் கூட உலகமே போற்றக்கூடிய ஒரு மாபெரும் எழுத்தாளரா வரணும்மா.
2: அப்படியே ஆயிடுவேன் சித்தப்பா.
0: வெரி குட் செல்லம், வெரி குட். உலக வாழ்க்கையில மட்டும் மூழ்கி கிடக்கிறவங்க எல்லாரும் எழுத்தாளர்.

0: அவர்களை பார்த்து, இவங்க எல்லாரும் பழைக்க தெரியாத கோழை அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த சமயத்தில் தான் பிரெஞ்சு தேசத்தின் வரலாற்றை புரட்டி போட்டு புரட்சி செஞ்சு சாதனை படைத்த ஒரு மாபெரும் புத்தகத்தை உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் எழுதினார், மா எழுதினார்.
1: அப்படியா? அவரோட பேர் என்ன சித்தப்பா?
0: எழுத்தாளர் வால்டர்.
1: ஓ, நானும் ஒரு இந்திய வால்டராக வருவேன் சித்தப்பா.
0: வெரி குட் செல்லம். ஆனா ஒண்ணு, தன்னோட உயிருக்கு கொலை மிரட்டலே வந்தாலும் கூட அதர்மத்தை எழுதக்கூடாது, ஸ்டெடியா போல்டா இருக்கணும். அப்பதான் உண்மைகளை சமூக நன்மைக்காக துணிச்சலா எழுத முடியும். கம்பீரமா எழுந்து தர்மத்தை மட்டும்தான் எழுதணும். இதையெல்லாம் இறைவன் பார்த்துக்கிட்டு இருப்பார்.
1: ஓகே சித்தப்பா, அது சரி. அம்மாவுக்கு இதயத்துல ஸ்டென்ட் வச்சிருக்குல்ல?
0: ஆமா வச்சிருக்கு.
1: அம்மாவோட சேஃப்டிக்காக நீங்க சொல்றதெல்லாம் அம்மா ஃபாலோ பண்றாங்களா?
0: ஃபாலோ பண்றாங்கடா செல்லம். ஆனா இதய சமநிலையில இருக்கிறதுக்கு மேற்கொண்டு சில விஷயங்களையும் ஃபாலோ பண்ணணும்.
1: சொல்லுங்க சித்தப்பா.
0: அம்மாவும் மகளும் சேர்ந்து கவனமா கேளுங்க. வாழ்க்கையில வெற்றி அடைவது மகிழ்ச்சி கிடையாது, மகிழ்ச்சியோடு வாழறது தான் வெற்றி. இந்த மகிழ்ச்சிங்கிறது நாம மற்றவங்களுக்கு கொடுப்பதில் தான் இருக்குது. அப்படி மகிழ்ச்சி வளரணும்னா மனசு அமைதியாக இருக்கணும். அப்படி இருக்கணும்னா தன் அறிந்த நிலைக்கு மனசு வரணும். அப்படி வர்றதுக்கு தவம் செய்யணும். உங்ககிட்ட கூட தவம் செய்யறதுக்கு சொல்லியிருக்கேனே சமீக்தா.
1: ஆமாம் ஆமாம் சொன்னீங்க சித்தப்பா.
0: ரெண்டாவது விஷயம் எப்படின்னா, மனித உடம்பில் விலை மதிக்க முடியாத என்டார்ஃபின்ற ஒரு ஹார்மோன் சுரக்குது. நாம் மகிழ்ச்சியோடு சிரிக்கிறப்ப இந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்குது. இந்த மகிழ்ச்சியானது ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பில் கரைஞ்சி போய் உயிரை காப்பாற்றுற பொருளாக மாறிடுது. ஆனால் இதுக்கு மாறான எதிர்மறை எண்ணங்களோடு நாம் செயல்பட்டோம்னா நம்ம உடம்பில் அட்ரீனல் என்கிற ஹார்மோன் சுரந்துடும்.
1: அப்படியா? அது என்னெல்லாம் செய்யும் சித்தப்பா?
0: ரத்த குழாயில் கொழுப்பை படிய வச்சிடும். ஏமாற்றம், தோல்வி, பயம், கவலை, பொறாம, வஞ்சகம், மன அழுத்தம், இப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்களுக்கே அடிமையாகி நாம் வளர்ந்தோம்னா நம்மளோட ரத்த குழாயின் மெல்லிய இழைகள்லாம் டேமேஜ் ஆகிடுமா. அதனால் இந்த மெல்லிய இழைகளை சுமுத்தா வச்சுக்க வேண்டிய பொறுப்பு அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. குறிப்பாக ஸ்டண்ட் வச்சுக்கிற உங்கள் அம்மா இதை புரிஞ்சுக்கணும்.
1: அம்மா, சித்தப்பா சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்களா?
2: புரிஞ்சுக்கிட்டேம்மா.
3: சிவாய நமக. எல்லாரும் சுபிட்சமா இருக்கீங்களா?
0: சுவாமிஜி வாங்க.
1: வணக்கம் சுவாமிஜி.
3: இருக்கட்டும் இருக்கட்டும்,
2: வாங்க வாங்க உட்காருங்க சுவாமிஜி.
3: உட்காருமா சிவராமா. உங்க அப்பா அம்மா இருக்கிறப்போ அடிக்கடி இந்த இல்லத்துக்கு நாங்க வருவோம். சித்ரா, உன்னோட மனசும் உடம்பும் எப்படிமா இருக்கு?
2: உங்களோட அனுகிரகத்தில் நல்லா இருக்கு சுவாமிஜி.
3: சித்ரா, எங்களோட அனுகிரகத்தை விட உன்னோட முயற்சிக்கு தாம்மா முதலிடம் கொடுக்கணும். அதுதான் அனுகிரகத்துக்கே வழிவகுத்து கொடுக்கும். சித்ரா, உன்னோட பொண்ணு இருக்காளே சம்யுக்தா, அவ ரொம்ப அறிவார்ந்த பொண்ணும்மா, ரொம்ப தெய்வீக குணம் உள்ளவோ. அவ விருப்பப்படியே உயர்ந்த நிலையில் அவளை நீ வளர்க்கணும்.
2: சரிங்க சுவாமிஜி, அப்படியே செய்கிறோம்.
3: சம்யுக்தா பாப்பா, நீ நல்லா இருக்கணும்மா.
1: சந்தோஷம் சுவாமிஜி.
3: சித்ரா, புரிஞ்சுக்கிட்டியாம்மா?
2: புரிஞ்சுக்கிட்டேன் சுவாமிஜி, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சுவாமிஜி என்ன சாப்பிட்றீங்க?
1: அம்மா அப்பா வந்துட்டாங்க.
3: சிவாய நமக.
4: சுவாமிஜி எப்படி இருக்கீங்க?
3: சிவன் அருளால் நல்லா இருக்கோம்ப்பா. இன்னிலேந்து கொஞ்ச நாள் உனக்கு நல்ல நேரம். நீ மேற்கொள்ளும் முயற்சி எல்லாம் வெற்றி தான்.
4: அப்படியா சுவாமிஜி?
3: மோகன், உன்னோட நல்ல நேரத்தை தக்க வச்சுக்கிட்டு அதை தொடர்றது உன் கையில் தான் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டியா?
4: நீங்கள் சொல்லிட்டீங்கள, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் சுவாமிஜி.
3: சிவாய நமக.
4: மாதவா, அந்த ப்ராப்பர்ட்டியை உடனே விலை பேசிடுவோம். மற்றவன் கைக்கு போகவே கூடாது. இப்போ எனக்கு

0: நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ நான் வைக்கிற சட்டமும் செல்லுபடியாகும் தானே?
1: மோகன், மோகன், என்னப்பா இதெல்லாம், ஏன் இப்படி பண்ற?
0: இதெல்லாம் சிவராமனுக்கு தேவையில்லாத ஃபைல்கள் சுவாமிஜி.
1: சரி சரி
2: அண்ணா, ஏன் இப்படி பண்றீங்க?
3: எங்க என்னங்க இது அநியாயம்?
2: அண்ணி நீங்க அமைதியா இருங்க.
0: சுவாமிஜி, இவன் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யறான், இவனால் எனக்கு கௌரவ குறைச்சலாக இருக்குது. இனிமே இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. கண்டவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து போது நல்ல சேவை செய்கிறானா? இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வேற எங்கேயாவது வைக்க சொல்லுங்க சுவாமிஜி.
1: அப்படியா?
0: முக்கியமான ஒரு வேலையை சக்ஸஸ் பண்ண போறேன், போயிட்டு உடனே வந்துடுவேன். டே மாதவா, சீக்கிரம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு.
1: இதோ

0: மறைந்தது தன் கரணங்களே.
1: சுவாமிஜி, இதோட அர்த்தம் என்ன?
0: சொல்றேம்மா, சொல்றேன். வெளியுலக சூழல்கள் மனிதனை கலக்கத்திலும் குழப்பத்திலும் தள்ளிவிட்டு மன அழுத்தமடைய செய்யுது. இவைகள்தான் மனிதனுக்குள்ளேயே இறைவனோடு கலந்திருக்கும் உண்மையை அறியவிடாமல் புகை மூட்டத்திற்குள் மயங்கியவனைப் போல ஆணவத்தில் அல்லாட வைக்கிதுன்னு மகா சித்தர், என்னுடைய மகா சித்தர் திருமூலர் பெருமான் பாடியிருக்காரு. இப்போ மதுமோகனோட நிலைமையும் அதுதான்.

0: சிவராமன், இன்னும் ரெண்டே நாள் தான். அப்புறம் உன்னோட இந்த ஆரோக்கிய மணிகள் கடை புதுமையாக உருமாறிடம் பாரு.
1: மாதவா, கடை சாத்துற நேரத்தில் ஏன்பா பிரச்சனை பண்ற?
0: ஏன்பா பசங்களா, உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? போயும் போயும் இந்த சிறுதானிய கடைக்காரனை தேடி வர்றீங்க?
1: அதை நான் சொல்கிறேன்பா. இப்போ சாயங்காலம் மணி 6 இல்லை. இதுக்கு மேலே இந்த ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு 1 மணி நேரம் விழிப்புணர்வு கிளாஸ் நடத்துவேன். இதோ இந்த பக்கத்து பயிற்சி கூடத்தில் தான்.
0: ஓஹோ, இவர் பெரிய தேசத்தலைவரா? ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு விழிப்புணர்வு கிளாஸ் நடத்துகிறாராம். சரி சரி, நடத்து பார்ப்போம்.
2: சார், உங்களோட சிறுதானியங்கள் எங்கள் எல்லாரோட ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ஆமாம் சார், இந்த தொழிலை நீங்கள் தொடர்ந்து நடத்தணும் சார், ப்ளீஸ் சார்.
1: ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி, இன்னைக்கு புதுசாக ஒன்று சொல்ல போகிறேன். அதாவது, அவரவரோட தாய்மொழி பற்றுடன் கூடிய பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம்தான் நம்ம பாரத தேசத்தோட உயிர் நாடி. முக்கியமாக இதை இயக்கக்கூடிய சக்தி மனித நேயமாகத்தான் இருக்கணும். அப்பத்தான் ஒற்றுமையோடு இதை செயல்படுத்த முடியும். நம்மோட செயல்பாட்டை தடுக்கவோ அழிக்கவோ எந்த ஒரு தீய சக்தி எதிர்கொண்டாலும் நாம ஸ்டெடியா போல்டா இருந்து அதை எதிர்த்து போராடி முறியடிக்கணும்.
0: என்னங்கடா முறியடிப்பீங்க? எல்லாரும் ஓடிப்போங்கடா.
1: மாதவா, இங்கேயும் பிரச்சனை பண்ண வந்துட்டியா?
0: என்ன, போலீஸை கூப்பிடுவியா? உங்க அண்ணன் மதுமோகன் இருக்கிறப்போ அவங்களெல்லாம் நீ கூப்பிட முடியாதுப்பா.
1: அன்னைக்கு தொழில் முனைவோர் திட்டம் பற்றி கிளாஸ் நடத்துகிறப்போ பிரச்சனை பண்ண, இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு விழிப்புணர்வு கிளாஸ் நடத்துகிறப்போ இந்த மாதிரி பண்ணுறிய. இது நல்லதில்லைன்னு நல்லதில்லை. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு.
0: என்னது நல்லது இல்லையா? இங்கிருந்து நான் போயிடணுமா? இதையெல்லாம் நானே செய்யலை, உங்கள் அண்ணன் செய்ய சொல்கிறான். அவ்வளோதான்.
1: அண்ணன் சொல்கிறாங்கன்னா நீ எதை வேணும்னாலும் செய்வியா? எது கெட்டது எது நல்லதுன்னு அண்ணனுக்கு புரிய வைக்க மாட்டியா?
0: அட, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னையே கேள்வி
3: கேட்குறேன். நீ அடிக்கிறேன், அடிச்சு விட்டா என்ன? அட பாவி, நம்ம சாரையே அடிச்சுட்டானே.
4: ரொம்ப திமிரா போச்சு அந்த ஆளுக்கு.
3: சாரோட அண்ணனுக்கு தாண்டா பணத்துமிரே.
4: ஒருவேளை நம்ம எல்லாரும் உஷாரா

0: என் பெருமானே, என்னை பற்றி என்ன விடவும் உனக்குத்தானே தெளிவாக தெரியும். அதனால் என்னை யார்னு நான் நினைக்கிறேனோ, அதை விட நீ என்னை யார்னு அடையாளப்படுத்துறியோ அதைத்தான் முழுமையாக நம்புகிற. அதுதானே சரணாகதி. மாற்ற முடியாததுன்னு தெரிஞ்சால் அதை ஏற்றுக்கிறதும், மாற்ற முடிகிறதா இருந்தால் அதை மாற்றுற சக்தியை எனக்கு கொடு. இதைத்தானே உன்ட்ட வென்றேன். இதுதானே ஞான அறிவு.
1: சிவராமா, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க?
0: ஓ, வாங்க அண்ணி, இறைவங்கிட்ட தான் பேசுகிறேன்.
1: நல்லதுப்பா. ஆனால் தொடர்ந்து உனக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே.
0: என்னதண்ணி?
1: பயிற்சி கூடத்தில் மாதவன் உனக்கு செய்த கலவரத்தை, அவன் உன்கிட்ட நடந்துக்கிட்டத எல்லாமே நான் கேள்விப்பட்டேன்ப்பா.
0: அது மட்டும் இல்லை அண்ணி, நம்ம ஆரோக்கியமணிகள் சிறுதானிய கட்டடத்தையே அண்ணன் வெளி பேசி வாங்கிட்டாங்களே.
1: உங்கள் அண்ணனோட லைஃப் ஸ்டைல் மனசுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்குதுப்பா. என்னோடய ஹார்ட்டில் ஸ்டென்ட் வச்சுருக்கிறத கூட புரிஞ்சிக்காமல் எனக்கு வேதனையை கொடுக்குறாரே. ஆனால் ஆஃபீஸில் தன்னோட ஜென்ரல் மேனேஜர் டியூட்டியை சிறப்பாக செய்கிறாராம். அதே சமயம் குடும்பத்துலேயும் சொந்தக்காரங்க மத்தியிலையும் சமூகத்துலேயும் கெட்ட பேரை தானேப்பா சம்பாதிக்கிறாரு. ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு நீயும் உங்கள் அண்ணனும் ஒத்துமையாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியாமல் போகுது பாத்தியா? இவர் எப்போதான் திருந்துவாருனே தெரியலையே.
0: அண்ணி, ஒருத்தரோட கர்ம வினைப்படி தான் வாழ்க்கை நடக்குதுன்னா, அந்த கர்மாவை மேற்கொண்டு சிறப்பாக மாற்றி அமைக்கிறது கூட அவரவர் கையில் தான் இருக்குது. இதில் விதியை பழி போடுறது தப்பு தானே அண்ணி?
1: சே, என்னத்தை சொல்கிறதுனே புரியலப்பா.
0: அண்ணி, உங்கள் உடல்நிலையை கருதி நீங்கள் எதுக்குமே கவலைப்படக்கூடாது தானே?
1: நீ சொல்கிறதும் சரிதான்ப்பா. ஆனால் சூழ்நிலைகள் என்னை கவலைப்படுத்துதே.
0: இருந்தாலும் பக்குவமாக நடந்துக்கணுமே.
1: நிம்மதியை இழக்கிற அளவுக்கு மனசு பலவீனப்படக்கூடாது தான். ஆனால்
0: அண்ணி, தன் உயிர் தன்னை விட்டு பிரிவது மட்டும்தான் ஒரு மனிதருக்கான ஒரே இழப்பு. மற்ற எல்லாமே வரும் போகுங்கிற நியதிக்குட்பட்டவை தான். அதிலும் கூட ஒரு மனிதனோட ஆயுட்காலமே ஒரு நொடிதான்.
1: என்னது, மனிதனோட ஆயுட்காலமே ஒரு நொடிதானா? புரியலையேப்பா.
0: இந்த பாருங்க அண்ணி, இதுதான் இந்த டைமிங் தான் ஆயுட்காலம். அடுத்த நொடி என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாதுல்ல.
1: ஓ, அப்படி சொல்றியா? இப்ப புரியுதுப்பா.
0: அதனால இந்த நொடி தான் நமக்கானதுங்கிற சந்தோஷத்தில் நிகழ்காலத்தில் வாழறதுக்கு பழகிட்டோம்னா மனசு லேசாகிடும் அண்ணி.
2: அம்மா, சித்தப்பா.
1: மாமா செல்லக்குட்டி.
0: வாடா செல்லம்.
2: இருங்கம்மா, தண்ணி குடிச்சிட்டு வரேன். அம்மா, சித்தப்பாவோட ஆரோக்கியமணிகள் கட்டடத்தை அப்பா விலைக்கு வாங்கி அதுல ராக்கெட் ஃபுட் ஜோன்ற பேர்ல ஃபாஸ்ட் ஃபுட் நடத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா.
1: எனக்கும் தான் பிடிக்கல. என்ன பண்றது சம்யுக்தா? ஹாரன் சவுண்டு வித்தியாசமா கேக்குதே, யாரா இருக்கும்?
3: வேற யாரும் இல்ல, நானே தான்.
2: அப்பா, ஹாரன் சவுண்ட் வித்தியாசமா கேட்டதே, நம்ம கார் எங்கப்பா?
3: இதோ இதுவும் நம்ம கார் தாண்டா சம்யுக்தா.
2: புரியலையே.
3: அப்பா புது கார் வாங்கியிருக்கேன். விலை எவ்வளவு தெரியுமா? 80 லட்சம். சரி சரி, வாங்க நம்ம மூணு பேர் சேர்ந்து புது காரில் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். அப்படியே நம்ம ராக்கெட் ஃபுட் ஜோனையும் பார்த்துட்டு வரலாம். மற்றதெல்லாம் காரில் போகும்போது பேசிக்கலாம்.
2: அப்பா, இப்போ இங்கே நம்ம மூணு பேர் தானே இருக்கோம், சித்தப்பாவையும் அழைச்சிட்டு போகலாமே.
3: சில காரில் ஏறி ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லா மனுஷங்களுக்கும் தகுதி இருக்காதுமா, புரிஞ்சுக்கோ. எதை எதை எங்கே வைக்கணுமோ அதை அதை அங்கே தாம வச்சுக்கணும்.
1: எங்க நீங்க இப்படி நடந்துக்கிறது நல்லாவே இல்லைங்க.
3: என்ன என்ன சொல்ற நீ? சொசைட்டியில நம்ம ஸ்டேட்டஸ் நாம தான் தக்க வச்சுக்கணும். அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்காம சிறுதானிய பிசினஸ் பண்றேன், மக்களுக்கு பொதுநல சேவை பண்றேன், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு சிவராம வாழ்ந்தானா? சொசைட்டி

0: இல்லை யார் இவனை மதிப்பாங்க? சித்ரா, எங்கள் கம்பெனி விஷயமா எத்தனை தடவை நான் ஃப்ளைட்டில் ஃபாரினுக்கு போயிட்டு வரேன். இதை வச்சு தான் ஏன்பா உன்னோட ஸ்டேட்டஸ் உயரமாக இருக்குது, ஒரே வீட்டில் வாழ்கிற உன் தம்பியோட ஸ்டேட்டஸ் ரொம்ப மட்டமாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்கிட்ட சொல்கிறப்போ எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதெல்லாம் அம்மாவுக்கும் மகளுக்கும் தெரியாதே. சரி சரி, சீக்கிரம் கிளம்புங்க.
1: ஏங்க நீங்கள் தான் இப்படி பேசுகிறீங்களா? இல்லை
0: சித்ரா, வேற யாராவது என்னை தூண்டி விட்டு நான் இப்படி பேசுறேன்னா நினைக்கிறேன், அப்படி தானே? இப்போ நீங்கள் புதுக்காரில் ரெண்டு பேரும் வரப்போறீங்களா இல்லையா?

0: ஐயா பெரியவரே, அம்மா ரெண்டு பேரும் ஓரமாக நடந்து போகலாம்ல, நான் பிரேக் பிடிக்கலன்னா இந்நேரம் ஆட்டோ உங்கள் மேலே ஏறி இருக்கேன்னு தெரியுமில. பெரியவங்களாக இருக்கீங்க, பார்த்து நடந்து போங்க.
1: தம்பிந்தி ஓரமாக நடந்து போகலாம் வாம்மா, இப்படி வாம்மா.
2: ஐயா அம்மா, ஏன் இப்படி நடந்து வரீங்க?
1: சிவராமா வந்துட்டியாப்பா, வா. ஒரே மகனை பெற்றோம், அவனை முழுசாக நம்பணும். நாங்கள் உயிரோடு இருக்கிறப்பவே எங்கள் சொத்தையெல்லாம் எழுதி வாங்கிட்டான்ப்பா. சரி போகட்டும், ஆனால் பெத்த அம்மா அப்பான்னு கூட பார்க்காம எங்கள் ரெண்டு பேரையும் முதியோர் இல்லத்துக்கு போக சொல்லிட்டான்ப்பா. அதான்ப்பா எங்களால் தாங்க முடியலப்பா, தாங்க முடியல.
2: அடாடா சே, அம்மா அப்பாவை பெத்த பிள்ளைங்களே முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறது இன்னைக்கு ஒரு ஃபேஷனாக போச்சுங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இந்த சிவராமன் இருக்கிறான், என்னை முழுசாக நம்புங்கம்மா. நம்பிக்கை இருந்தால் தான்மா வாழ முடியும்.
3: தம்பி, உன்னை நாங்கள் முழுசாக நம்புகிறோம்ப்பா, ஆனால் உங்கள் வீட்டு சூழ்நிலையில் நீ என்னப்பா செய்வ?
2: என்னால் நல்ல விஷயம் என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வேம்மா.
3: சரிப்பா, கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குப்பா.
2: அம்மா, வாழ்க்கையில் சில தருணங்களில் பிறப்பால் வளர்ந்த உறவுகளை விட பிணைப்பால் வளர்ந்த உறவுகள் தான் உன்னதமானதாக புலப்படும் அப்படின்னு கவியரசர் கண்ணதாசன் பாடியிருக்காரு.
3: எப்படிப்பா இது?
2: அம்மா, எனக்கும் உங்களுக்கும் சொந்த பந்த உறவு தொடர்பு கிடையாது. நீங்கள் யாரோ, நான் யாரோ, நான் உங்களுக்கு அன்பு பழக்கத்தின் மூலமாக பிணைப்பால் கிடைத்த உறவு. நான் உங்ககிட்ட சொத்து, பணம், அந்தஸ்து, கௌரவம் இப்படி எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். கடைசி வரைக்கும் என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன்.
3: ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறியப்பா, ஆனால் எங்களுக்கு தான் கொடுப்பனையே இல்லையே.
2: புருங்கம்மா, நிச்சயம் நல்லது நடக்கும். அண்ணா, அண்ணா நீ பாட்டுங்க. அண்ணா
0: என்ன சிவராமா, எதுக்கு வண்டியை நிறுத்த சொன்ன?
2: அண்ணா, இவங்க ரெண்டு பேரும் நம்ம அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க.
0: சரி இருந்துட்டு போட்டோம், அதுக்கு என்ன? இப்போ
2: இவங்களோட மகன் ஏதோ வீண் பிரச்சனை பண்ணியிருக்காரு, அதனால் ஒரே ஒரு நாள் மட்டும் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம வீட்டில் தங்க வைக்கணும். நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா இப்போவே இவங்களை உங்கள் கார்லேயே நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம்.
0: தேவையில்லாத பிரச்சனை எழுத்து போடாத சிவராமன், நீயாச்சு இவங்களாச்சு ஆளை விடுப்பா.

0: இல்லையா?
1: ஆமாம் சிவராமா, அதிகமான செல்வ செழிப்பினால் அகங்காரம் என்கிற நோய் வந்துடுச்சுன்னா அந்த மனுஷனுக்கு உலகம் தெரியாத அளவுக்கு அறிவு மறைச்சிடும். இது ஒரு வியாதி, இதுக்கு எந்த டாக்டராலையும் வைத்தியம் பார்க்கவே முடியாது. செல்வத்தையெல்லாம் இழந்து வறுமைங்கிற மருந்தினால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும்.
0: ஆஹா ஆஹா, அற்புதமான தத்துவம் சுவாமிஜி.
1: இன்னைக்கு பெரிய கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜராக இருக்கிற உன் அண்ணன் மதுமோகனும் இதோ இங்கே வந்திருக்காங்களே. வரதராஜன், தமயந்தி இவங்களோட மகனும் செல்வ செழிப்பின் அகங்காரத்தில் வாழ்க்கையை பந்தாடக்கூடியவங்க தானே.
2: நாங்கள் என்ன செய்ய முடியும் சுவாமிஜி?
1: ஐயா வரதராஜன், எதுக்கெல்லாம் மன்னிப்பு இருக்குதோ இல்லையோ, அம்மா அப்பாவை கவனிக்காம முதியோர் இல்லத்துக்கு அனுப்புகிற பிள்ளைங்களுக்கு மன்னிப்பே கிடையாது.
3: சுவாமிஜி, எங்கள் பிள்ளையோட செயல்பாடு எல்லாமே தப்பாக இருக்குது. அவனை நீங்கள் தான் நல்ல வழிக்கு கொண்டு வரணும்.
1: அம்மா தமயந்தி, நல்ல வழிக்கு கொண்டு வர்றது எங்கள் வேலை கிடையாதும்மா. நல்ல வழியை காட்டுறது தான் எங்கள் வேலை. நிரந்தரமான மனசாந்தியை அடையணும்னா மன தூய்மையோட மிக உயர்ந்த செயல்களை செய்யணும். கண்டிப்பாக தர்மத்தை கடைப்பிடிக்கணும். எதுவரை நம்மக்கிட்ட இருக்கிற தீய செயல்களில் மாற்றம் ஏற்படலையோ அதுவரை நமக்கு முழுமையான நிம்மதி கிடைக்குங்கிறத நாம் எதிர்பார்க்க முடியாதும்மா.
3: சுவாமிஜி, அப்படின்னா?
1: அம்மா, நாம் வழிபடுற எந்த ஒரு கடவுளுமே அதர்மவாதிக்கு அனுகிரகம் செய்யாது. நம்மோட உண்மையான ஈடுபாடு கலந்த முழுமையான முயற்சி இருந்தால் மட்டும்தான் கடவுள் அனுகிரகம் கிடைக்கும். காரணப்பொருள் நாம தான். புத்தரே தாத்மனாத்மானம், அதாவது தன்னை கொண்டுதான் தன்னையே உயர்த்த முடியும்னு பகவத்கீதை சொல்லுது. தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு தமிழ் புலவர் கணியன் பூங்குண்டனார் சொன்னார்.
3: சுவாமிஜி, நீங்கள் சொல்றது மனசுக்கு நிறைவாக இருக்கு.
1: நல்லதும்மா, நல்லது. வரதராஜன், தமயந்தி, நீங்கள் ரெண்டு பேரும் நம்ம ஆசிரமத்தில் சில நாட்கள் தங்கி பாருங்களேன்.
2: சரிங்க சுவாமிஜி.
1: இப்போ மட்டும் இல்லை, எப்போ வேணும்னாலும் நீங்கள் நம்ம ஆசிரமத்துக்கு வந்து சேவை செய்யலாம்.
2: ரொம்ப சந்தோஷம் சுவாமிஜி.
1: நல்லதும்மா, நல்லது. சரி வரதராஜன், தமயந்தி, நீங்கள் ரெண்டு பேரும் அதோ அங்கே இருக்கிற 10வது நம்பர் ரூமுக்கு போங்க. உங்களுக்கு நம்ம ஆசிரமத்தில் தேவையான வசதிகள் செய்து கொடுப்பாங்க. பிறகு நாம் சந்திக்கலாம்.
2: சரிங்க சுவாமிஜி.
1: சிவராமா, வரதராஜன் தமயந்தியை நீ வழியில் பார்த்ததுனால தான் உடனே அவங்கள நம்ம ஆசிரமத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இல்லைன்னா அவங்க ரெண்டு பேரோட நிலைமை என்ன ஆகியிருக்கும்? சிவசிவா, இதுவும் கூட இவங்க செஞ்ச ஏதோ ஒரு தர்மந்தான் இப்போது உன் மூலமாக இவங்களை காப்பாற்றியிருக்கு. சரி சிவராமா, இப்போ உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்.
0: சொல்லுங்கள் சுவாமிஜி.
1: ஒரு நாள் மதுமோகன் நம்ம ஆசிரமத்துக்கு வந்திருந்தான். நாங்கள் அவனோட மனசையும் உடம்பையும் முழுமையாக செக்கப் செஞ்சோம். குறிப்பிட்ட முக்கியமான நோய்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டோம். மது பழக்கம் அதிகமாக இருக்குது. அதிகமாக சிகரெட் பிடிக்கிறான். பொருந்தாத உணவுகளை சாப்பிட்றான். எதிர்மறை எண்ணமும் எதிர்மறை செயலும் அவங்ககிட்ட ஏராளமாக இருக்குது.
0: கேட்குறப்பவே மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது சுவாமிஜி.
1: சிவராமா, உங்கள் அப்பா இருக்கிறப்போ அற்புதமான நல்ல மனிதராக வாழ்ந்தார். ஆனால் அவருக்கு பிறந்த மூத்த மகன் மதுமோகன் தனக்குத்தானே தீய வினைகளை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கான்.
0: அண்ணனை மாற்ற முடியலையே சுவாமிஜி.
1: சிவராமா, அவனே தான் தன்னை மாற்றிக்கணும்ப்பா. ஆனால் மதுமோகனோட அக்கிரமத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் கூட எதிர்வினையாற்றாமல் தன் தொழிலையும் செய்து தேசத்தோட வளர்ச்சிக்கான நன்மைகளையும் செய்து பற்றுகளை குறைச்சவனாக வாழ்ந்துக்கிட்டு வரியே, உன்னை நினச்சா பெருமையாக இருக்குது சிவராமா, மகிழ்ச்சியாக இருக்குப்பா.
0: எல்லாமே சுவாமிஜிக்கிட்ட கற்றுக்கிட்டது தானே.

0: சித்ரா, சித்ரா, சித்ரா,
1: இதோ வந்துட்டேங்க.
0: நான் இங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ
1: ஏங்க கோபமா இருக்கீங்களா?
0: உன்னோட தங்கமான

0: குழந்தை சிவராமன் தான் கோவத்தை ஏத்துறானே.
1: என்னங்க ஆச்சு?
0: சிறுதானியங்களை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கலாம்னு சூப்பரான திட்டம் வச்சுருந்தேன். ஆனால் இவன் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் எனக்கு எதிராக ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சுருக்கான். சே,
1: சிவராமனோட மனசுக்கு எது நியாயம் படுதோ அதை மட்டும்தான் செய்வான். அவன் தர்மத்தோட பாதையில் வாழக்கூடியவன்.
0: என்ன சித்ரா, நீ அந்த இடியட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற?
2: அப்பா, நான் பிளஸ் டூ எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன்ல, ஏன் இப்படி கத்துறீங்க?
0: நான் கத்தலம்மா, அப்பாவுக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கொடுக்கறதை பற்றி அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான்.
2: ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி, எப்போ ட்ரீட் கொடுப்பீங்க?
0: கொடுக்குறேன் கொடுக்குறேம்மா.
2: சீக்கிரமாக ட்ரீட் கொடுக்கணும்.
0: சரிம்மா. சமிக்தா, நீயும் உன் சித்தப்பாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறீங்களே, உன் சித்தப்பாவுக்கு தாத்தாவோட சொத்தில் 10% எழுதி கொடுத்தனே, அதை பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா?
2: அடப்போங்கப்பா, நீங்கள் தான் 90% சொத்துக்களை அபேஸ் பண்ணிட்டீங்களே அப்பா. ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அநியாயம்.
1: ஏங்க, மொத்த சொத்தையும் நீங்கள் எடுத்தா கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படுற ஆள் சிவராமன் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த சொத்தை விட உயர்ந்த மனுஷத்தன்மெல்லாம் அவங்கிட்ட இருக்குது. அதை பற்றியெல்லாம் யோசிக்காம இந்த பழோ பொண்ணு சொத்துக்காக வீணாக சண்டை போடாதீங்க. வாழ்க்கையை புரிஞ்சு நடந்துக்கோங்க.
0: சித்ரா, நான் எவ்வளவு பெரிய கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜராக இருக்கேன், என்னைய மறந்துடு. ஆனால் அந்த யூஸ்லெஸ் உள்ள சிவராமனை பற்றியே பேசிக்கிட்டு அப்பப்பா வீட்டுக்கு வந்தால் நிம்மதியே கிடையாது. சரி, இப்போ நான் மாதவனை பார்த்துட்டு வரேன்.
1: போங்க போங்க, பணத்துக்காக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறவங்கள மட்டுமே நம்புங்க, போங்க.
0: சித்ரா, வார்த்தையை அளந்து பேச சொல்லிட்டேன்.
2: அப்பா போயிட்டு வருவார். இப்போ நீங்கள் ஸ்டெடியாக இருக்கீங்களாம்மா?
1: நான் ஸ்டெடியாக தான்மா இருக்கிறேன்.

0: வாழ்க்கையில கடவுள் எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கிறாரு. உடலையும் மனசையும் பக்குவமா வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்துட்டு எதுலையுமே ஆழ்ந்த பற்று வைக்காம கடைசி காலத்தை நிம்மதியா வாழத்தானே நினைக்கிறேன். ஆனா என் புருஷன் எதிர்மறை எண்ணம் எதிர்மறை செயல்களால பின்னி பிணைந்து கட்டப்பட்டு சொந்த தம்பி சிவராமனை கொடுமைப்படுத்தி வாழ்க்கைய வாழ தெரியாம காலத்தை வீணடிக்கிறாரே. இவர் பெரிய கம்பெனிக்கு ஜெனரல் மேனேஜரா இருந்து எதுக்கு, கோடீஸ்வரனா வாழ்ந்துதான் எதுக்கு?
1: அம்மா, அப்பா இன்னைக்கு ஷாப்பிங் போலான்னு சொன்னாங்கல்ல, அதாம்மா அவங்க வந்திருப்பாங்கன்னு சீக்கிரமா வந்துட்டேன். ஆனா அப்பா இன்னும் வரல போல இருக்கே.
0: அப்பா வர நேரம் தான் செல்லும், கொஞ்சம் வெயிட் பண்ணு.
2: அம்மா பசிக்குதுமா, சாப்பிட ஏதாச்சும் கொடுங்கம்மா.
0: சமீக்தா இதோ பணமும் சாப்பாடும் தரேன், அந்த அம்மா கிட்ட கொடுத்துடுமா?
1: சரிம்மா கொடுத்துடுறேன்.
0: கொஞ்சம் இருமா, இதோ வந்துடுறேன். செல்லும் இந்தா இந்த 100 ரூபாயும் சாப்பாட்டையும் அவங்க கிட்ட கொடுத்துடுமா?
1: சரிம்மா கொடுங்க.
3: சமீக்தா திரும்ப எடுத்துட்டு போ, சீக்கிரம் எடுத்துட்டு போ.
1: அப்பா
3: எடுத்துட்டு போன்னு சொல்றல, காதல் வலியா?
1: அம்மா
0: எல்லாம் எனக்கு புரியுது சமீக்தா, சாப்பாட்டையும் பணத்தையும் டேபிள்ல கொண்டு போய் வச்சிடுமா.
3: சித்ரா நீ பெரிய கோடீஸ்வரியா?
1: சமிக்தா
3: செல்லுக்குட்டி அப்பாவுக்கு ரொம்ப வலிக்குதுடா. ஆமா ரொம்ப வலிக்குது. சமிக்தா சமிக்தா அப்பாவோட கைய பிடிமா, இதோ இதாம்மா இந்த இடது கையை பிடிமா.
1: என்ன பண்ணுவேன் அம்மா? அப்பா பக்கத்துலயே இருங்க, உடனே நான் சுத்தமா

0: போன் பண்றேன். சரிமா.
1: வணக்கம் சித்ரா. என்னம்மா என்ன பதட்டமா பேசுற?
0: சுவாமிஜி, சமீபத்தோட அப்பாவுக்கு நெஞ்சு வலியால துடிச்சிட்டு இருக்காரு. ரத்த ரத்தமா வாந்தி எடுக்கிறாரு. சிவராம தம்பியோட போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது.
1: சித்ரா, எதுக்கும் பயப்படாதம்மா, தைரியமாயிரு. நாங்க இப்ப வெளியில இருக்கோம்மா. நீ தாமதப்படுத்தாம உடனே மதுமோகனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போமா. நாங்களும் உடனே அங்க வந்துடுறோம். நீ முதல்ல தைரியமா இருக்க சித்ரா, உடனே கிளம்பு.
0: கூட்டிட்டு போலாமா? என்னங்க, வாங்க மெதுவா வாங்க.

0: ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்களா?
1: எல்லாரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் சார்.
0: வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நாம் யோகாசனம் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி சில குறிப்பிட்ட ஆசனங்களை பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது சர்வ பிளஸ் அங்க பிளஸ் ஆசனம் இஸ் ஈக்குவல் டு சர்வாங்காசனம். இந்த ஆசனத்தை செய்கிறதுனால உடம்பில் உள்ள மொத்த உறுப்புகளும் ஆக்டிவேட் ஆகும். இதுக்கப்புறம் பிராணாயாமம் தியானம் இரண்டையுமே முடிச்சிடுவோம்.
2: ஐயா சிவராமன், இடையில் பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காத.
0: சொல்லுங்கள் சுவாமிஜி.
2: இப்போது உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை வந்திருக்கு.
0: சுவாமிஜி இப்போ நான் என்ன செய்யணும்?
2: சிவராமன், நீ இப்போ உடனே வகுப்பை நிறுத்திட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டு வா. விவரத்தை அப்புறம் சொல்கிறேன்.
0: ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பாராத விதமாக எனக்கு முக்கிய வேலை இருக்கிறதா சுவாமிஜி சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி இதோட வகுப்பு முடிஞ்சுது. நீங்கள் உடனே வீட்டுக்கு புறப்படுங்க, பிறகு தகவல் சொல்கிறேன்.
1: ஓகே சார்.
2: சிவராமா, மதுமோகனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைப்பா. சம்யுக்தா உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. உன்னோட ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்திருக்கு. உடனே சித்ராகிட்டேருந்து எனக்கு தகவல் வந்தது. நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு புறப்பட்டு போனேன். ஆனால் என் கண் முன்னாடியே மதுமோகனோட உயிர் பிரிஞ்சிடுச்சுப்பா. உயிர் பிரிஞ்சிடுச்சு.

0: சிவராமா, உங்கள் அண்ணனோட இறுதிச் சடங்கில் யாரெல்லாம் முக்கியமாக வந்து போனாங்கன்னு தெரியுமா உனக்கு?
1: பல பேர் வந்து போனதில்ல, எனக்கு தெரிஞ்சவங்களும் வந்து போனாங்க ஐயா. ஆமாம், எதுக்காக இப்படி கேட்குறீங்க?
0: காரணம் இருக்குப்பா. வந்து போனதில் ஒரு சில பேர் தான் மதுமோகனோட ஆளுங்க, ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் உன்னோட மனித நேயத்தால், உன்னோட பொதுநல சேவையால் பலன் அடைஞ்சவங்க தான்ப்பா கலந்துக்கிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லோருமே இதை பார்த்து ஸ்தம்பிச்சு போனாங்கப்பா.
2: சிவராமா ஐயா, இதை எதுக்காக சொல்கிறாங்கன்னா, மதுமோகன் இருக்கிறப்போ உன்னையும் ஒரு மனுஷனா மதிக்கல, ஆனால் நீ அன்பால் சம்பாதிச்ச ஆயிரக்கணக்கான பேர் தானே மனித நேயத்தோடு கலந்துக்கிட்டாங்க.
1: அம்மா, இதெல்லாம் கூட ஒரு கொடுப்பினை தான். ஆனால் அண்ணனோட ஆன்மா வாழ்க்கை தத்துவத்தோட உண்மையை உணர்ந்துக்காம உலகத்தை விட்டு போயிடுச்சுன்னு தான் வருத்தமா இருக்கு. அவரோட ஆன்மா தர்மத்துக்கு எதிரான பாதையை நோக்கி போயிடுச்சு.
2: இதுக்கு காரணம் நீ கிடையாதே, அண்ணனோட எண்ணமும் செயல்பாடும் தானப்பா காரணம்.
1: நீங்க சொல்றதும் சரிதாம்மா. ஆனா ஒரு உண்மை எப்படின்னா, தனி மனித பிரச்சனைகளுக்கும் சமூக பிரச்சனைகளுக்கும் தேசத்தோட பிரச்சனைகளுக்கும் தனி மனித உள்ளுணர்வு தான் காரணம். கடவுள் என்பது ஒருவன் அல்ல, ஒருத்தி அல்ல, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் குடியிருக்கிற கடவுள் தன்மையோடு கலர்ந்த உள்ளுணர்வின் ஒருமைத்தன்மை தான். அதன் மூலம் அழியாத நிரந்தரத்தை தெரிஞ்சுக்க முடியும். இதையெல்லாம் அண்ணனுக்கு உணர்த்த எவ்வளவோ முயற்சி எடுத்த அண்ணன் அதை உணர தயாரா இல்ல, முடிஞ்சு போச்சு.
2: சிவராமா, ஒவ்வொருத்தரோட வினைப்பயன் அடிப்படையில தான் எல்லாமே நடக்கும்னு நீ அடிக்கடி சொல்வதானே?
1: உண்மைதான் அண்ணி. தாயும் பிள்ளையமா இருந்தாலும் கூட வாயும் உயிரும் வேறதானே அண்ணி.
2: இப்போ எதுக்குப்பா இத சொல்ற?
1: அவரவர் ஆன்மா நற்கதி அடையும்படி அவரவர் தானே முயற்சி செய்யணும்.
2: உண்மைதான்ப்பா.

0: மனித வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எது எது நடக்கணுமோ அதது நடந்தே தீரும். இதுல இன்பம் துன்பம், கவலை மகிழ்ச்சி துக்கம், திடீர் சந்திப்பு திடீர் பிரிவு, மானம் அவமானம், வெற்றி தோல்வி, இப்படி எல்லாமும் வந்தே தீரும்.
1: அப்பா தன்னோட வாழ்க்கைய விதி முடியறதுக்கு முன்னாடி தானாவே முடிச்சுக்கிட்டாங்க சித்தப்பா.
0: நீ சொல்றது உண்மைதான் சுமிக்தா. இந்த மாதிரி நேரத்தில் நீ தைரியமா இருக்கணும்டா செல்லம்.
1: சரிங்க சித்தப்பா.
0: சுமிக்தா, நாம எல்லாரும் லட்சம் கோடி ரூபான்னு ஏராளமா செல்வத்தை சம்பாதிக்கிறது பெரிய விஷயமே கிடையாதுடா. நாம வாழும் போதும் நாம மறைந்த பிறகும் நம்ம பத்தி மத்தவங்க நல்ல விதமா பாராட்டி பேசுற அளவுக்கு நாம தர்ம பாதையில வாழ்ந்து சாதனை படைக்கணும். அதுதான் பெரிய விஷயம். அப்பத்தான் நம்மோட ஆன்மாவும் அழியாத நற்கதியை அடையும்.
1: இப்போ தெளிவா புரியுது சித்தப்பா.
0: சந்தோஷம்டா செல்லம். நம்ம பாரத தேசத்தின் மாபெரும் இதிகாசமான பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா மனிதனோட அழியாத ஆன்மாவை குறித்து உன்னதமான ஏராளமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. பைபிளில் கூட ஒருவன் உலகம் முழுவதையும் தமக்கு ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழந்தால் அவனுக்கு என்ன பயன்

0: இப்போ தெளிவா புரியுது சித்தப்பா.
1: சந்தோஷம்டா செல்லம். நம்ம பாரத தேசத்தின் மாபெரும் இதிகாசமான பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா மனிதனோட அழியாத ஆன்மாவை குறித்து உன்னதமான ஏராளமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. பைபிளில் கூட ஒருவன் உலகம் முழுவதையும் தமக்கு ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழந்தால் அவனுக்கு என்ன பயன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதனால் நம்ம உடம்பை இயக்கக்கூடிய ஆன்மாவை உன்னத நிலையில் மேம்படுத்த அளவுக்கு நம்மோட லைஃப் ஸ்டைல் இருக்கணும்.
0: சரிங்க சித்தப்பா.
1: சமிதா, உன்னோட வளரும் பருவத்தில் நீ அப்பா சாதனை பண்ணாத விஷயங்களையெல்லாம் சாதிச்சு காட்டணும்டா.
0: கண்டிப்பா, தர்ம பாதையில வாழ்ந்து சாதனை படைப்பேன் சித்தப்பா.
2: இதுவரை அழியாத செல்வம் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் லோட்டஸ் எடிசன் அவர்கள். நடித்தவர்கள் சிவசித்தராக கே ஆர் எஸ் குமார், சிவராமனாக ஆர் நடனசபாபதி, மதுமோகனாக எஸ் பி எஸ் போத்திலிங்கம், மதுமோகனின் நண்பன் மாதவனாக ஜி உதயகுமார், மதுமோகனின் மனைவியாக எஸ் ஹேமலதா, மகள் சம்யுக்தாவாக எஸ் விஜயசாலினி ஆகியோர். அமைப்பில் உதவி கே பரமேஸ்வரி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

உழைச்சு பாடுபட்டா யாரு வந்து வரி கேக்குறது? இங்க நேரா வரட்டும் பாத்துக்கிறேன், இங்க நேரா வரட்டும் பாத்துக்கிறேன், சங்க நெரிச்சு உசிர மாச்சிடுவேன். இங்க நேரா வரட்டும் பாத்துக்கிறேன், சங்க நெரிச்சு உசிர மாச்சிடுவேன்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி குட்டீஸ் நேரம். இன்றைய குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சி உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: நிகழ்ச்சியில் முதலாவதாக பாரதியார் பாடல் பாடப்போறது மாணவி சக்தி.
3: வணக்கம், என் பேரு சக்தி. நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் படிக்கிறேன், நகராட்சி உயர்நிலைப்பள்ளி மேலூர் மதுரை மாவட்டம். நான் வந்து இன்னைக்கு பாரதியார் பாடல் பாடப்போறேன். நிற்பது

0: நன்றி, வணக்கம்.
1: குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் இனி
2: மாணவி சாஜினா பாவேந்தர் பாரதிதாசன் பற்றி பேச வந்திருக்காங்க, கேட்கலாமா?
3: வணக்கம், என் பெயர் சாஜினா, நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இப்போது பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி பேச போகின்றேன்.
4: தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிர்மித்தா ஊர். தமிழ் என் உயிருக்குனே சுவாசம் என்று சொல்லியவர் பாவேந்தர் பாரதிதாசன். அவர் கவிஞர் மட்டுமல்ல, தமிழரின் விழிப்புணர்வை எழுப்பிய புரட்சிகர சிந்தனையாளர். பாரதிதாசனின் கவிதைகளில் இயற்கை, மனிதநேயம், பெண்மை மேன்மை, சமத்துவம் இவை அனைத்தும் அழகாக பிரதிபலிக்கின்றன. பெண்ணே நீ பூமியின் அழகு என்று அவர் எழுதிய வரிகள் இன்றும் பெண்மையின் மதிப்பை உலகுக்கு உணர்த்துகின்றன. அவர் எழுத்தில் இரண்டு விஷயங்கள் எப்போதும் பிரகாசமாக தெரியும், இயற்கை மீது அன்பு மற்றும் சமூகத்தில் சமத்துவம். ஒரு பறவை சுதந்திரமாக பறப்பதைப் போல மனிதர்களும் சமத்துவமாக வாழ வேண்டும் என்பதே அவரின் நோக்கம். பாரதிதாசன் தமிழ் மொழியை பேணி வளர்த்தவர். தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று சொல்லியவர் தமிழ் மொழியை உலகத்தரத்தில் உயர்த்துவதற்கு பாடுபட்டார். இன்று நாமெல்லாம் அவர் எழுதிய வழியில் நடந்தால் சமத்துவம், அன்பு, இயற்கை பாதுகாப்பு, தமிழ் வளர்ச்சி இவை அனைத்தும் வாழ்வில் செயல்படுத்தினால் அதுவே பாவேந்தருக்கு நாங்கள் செய்யும் உண்மையான மரியாதை. நன்றி, வணக்கம்.
2: பொது அறிவு கேள்வி பதில்கள் சொல்ல வந்திருக்காங்க மாணவிகள் சஹர்பான், சுபிதா ஆகியோர்.
5: வணக்கம், என் பெயர் சஹர்பான், நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன்.
6: வணக்கம், சுபிதா, 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன்.
5: பொது அறிவு, இந்தியாவின் சுவிட்சர்லாந்து எது?
6: பெங்களூர்.
5: மதுரை ஆயிரங்கால் மண்டபத்தில் எத்தனை தூண்கள் உள்ளன?
6: 985 தூண்கள்.
5: டெஸ்ட் கிரிக்கெட்டில் சதமடித்த முதல் பெண் யார்?
6: சந்தியா அகர்வால்.
5: ரேடியத்தை கண்டுபிடித்தவர்?
6: மேடம் கியூரி.
5: மூளையின் எந்த பகுதி நமது உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவது?
6: ஹைபோதலாமஸ்.
5: மனித உடலின் சராசரியாக எத்தனை எலும்புகள் உள்ளன?
6: 206.
5: புத்தர் பிறந்த இடம் எது?
6: நேபாளத்தில் உள்ள லூம்பினி.
5: ஆலம்கீர் என்ற பட்டத்தை பெற்றவர் யார்?
6: ஜஹாங்கீர்.
5: அலெக்சாண்டர் பிறந்த இடம் எது?
6: மாசிடோனியா.
5: இரண்டாம் அசோகர் என அழைக்கப்பட்டவர் யார்?
6: கனிஷ்கர்.
5: இந்தியாவை ஆண்ட முதல் மோகலாய் பேரரசர்?
6: பாபர்.
5: உலகத்தில் எந்த நாடு அதிகளவில் ரப்பர் உற்பத்தி செய்கிறது?
6: மலேசியா.
5: இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது?
6: ஞானபீட விருது.
5: இந்தியாவில் மட்டும் காணப்படும் விலங்கு எது?
6: நீலகிரி தாகிர்மான்.
5: பூமியில் இருந்து பார்க்கக்கூடிய பிரகாசமான கிரகம் எது?
6: வீனஸ், வெள்ளி கிரகம்.
5: இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நிலக்கரி அதிக அளவில் காணப்படுகிறது?
6: ஜார்க்கண்ட்.
5: உலகின் மிகப்பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு எது?
6: சீனா.
5: ஜப்பானின் தலைநகரம் எது?
6: டோக்கியோ.
1: நன்றி, வணக்கம்.

0: மாணவிகள் ரொம்ப அழகா தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திட்டு வராங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா மாணவி கோபிகா திருக்குறளின் சிறப்பு பற்றி பேச வந்திருக்காங்க. என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டுடலாமா?
1: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ரா கோபிகா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். திருக்குறளின் சிறப்பை பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். திருக்குறளின் சிறப்பு. திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் அறத்துப்பால், பொறுப்பால், இன்பத்துப்பால் என 3 பிரிவுகளை உடையது. திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒரு அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் வழியாக மொத்தம் 1330 குறள் பாடல்களும் உள்ளன. திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 42,194 ஆகும். ஆளும் வேளும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி. இதில் 2 என்பது 2 அடிகளை கொண்ட திருக்குறளையே குறிக்கும். அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக்க தரித்த குறள் என ஔவையார் திருக்குறளை போற்றியுள்ளார். பேரறிஞர் ஆல்பர்ட் ஸ்வைசரும் நான் படித்தறிந்த அறநெறி நூல்களிலேயே தலை சிறந்த நூல் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளே என கூறியுள்ளார். உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு நூலாகும். அதற்கு சான்று உலக மொழிகள் பலவற்றுள் திருக்குறள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளதுதான். திருக்குறள் கற்க கசடர கற்பவை கற்றப்பி நிற்க அதற்கு தக. பொருள் கற்க வேண்டிய நூல்களை பிழையில்லாமல் கற்க வேண்டும். கற்றப்பின் கற்ற வழியில் நடக்க வேண்டும். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். பொருள் துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர், அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவர். இவ்வாறு ஒவ்வொரு குறள்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு பொருள் உண்டு. சிறப்பு மிக்க ஒரு சில திருக்குறள்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. என் நண்பர் ஏனை எழுத்தென்பர் இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவை. எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இன்னும் பல சிறப்புமிக்க குறள்களும் உள்ளன. இத்தகைய சிறப்பு மிக்க திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் ஆவார். கிமு 31 திருவள்ளுவர் பிறந்ததாக கருதப்படுகிறது. தை திங்கள் 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுகிறது. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் இவரது சிலை மிக பெரியதாக 133 அமைக்கப்பட்டு உள்ளது. திருவள்ளுவரை பொய்யில் புலவர், முதற் பாவலர், தெய்வ புலவர், சன்னா போதையர் என பல பெயர்களால் அழைப்பர். வள்ளுவன் தன்னை உலகினிற்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாரதியார் வள்ளுவரை சிறப்பித்து பாடியுள்ளார். முடிவுரை. இறைவன் மக்களுக்கு சொன்னது கீதை, மக்கள் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மக்களே மக்களுக்கு சொன்னதுதான் திருக்குறள். திருவள்ளுவர் மறைந்தாரும் இவர் படைத்த திருக்குறள் என்னும் உன்னத நூல் உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக உள்ளது. திருக்குறளை கற்போம், கற்றபடி நிற்போம். நன்றி, வணக்கம்.
2: இணைந்திருக்கிறோம் குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில். குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் இனி
0: மாணவி காயத்ரி பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் தமிழர்களின் பாரம்பரியம் பற்றி நாட்டுப்புற மெட்டில் ஒரு பாடல் பாட போறாங்க. வாங்க நாமும் கேட்டு ரசிக்கலாம்.
3: வணக்கம், என் பெயர் மா காயத்ரி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது பசுமையும் பாரம்பரியமும் பாடல் பாடப்போகின்றேன்.

சொன்னவன் தமிழனடா. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னவன் தமிழனடா.

சடுகுடு ஆட்டம் கபடியாக மாறிடுச்சு. அட எங்களோட சடுகுடு ஆட்டம் கபடியாக மாறிடுச்சு. காக்கையும் குருவியும் எங்க ஜாதி, கடலும் மலையும் எங்க கூட்டம். காக்கையும் குருவியும் எங்க ஜாதி, கடலும் மலையும் எங்க கூட்டம். வந்தாரை வாழ வைக்கும் செந்தமிழர் நாடு தாங்க, இது வந்தாரை வாழ வைக்கும் செந்தமிழர் நாடு தாங்க. ஏறு கட்டவும் பாட்டு உண்டு, ஏத்தம் இறைக்கவும் பாட்டு உண்டு, நாத்து நடவும் பாட்டு உண்டு, பாட்டில் நல்ல பொருளும் உண்டு. ஏறு கட்டவும் பாட்டு உண்டு, ஏத்தம் இறைக்கவும் பாட்டு உண்டு, நாத்து நடவும் பாட்டு உண்டு, பாட்டில் நல்ல பொருளும் உண்டு. மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாம் உலகின் உயர்ந்த நிசம் மொழியாம். மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாம் உலகின் உயர்ந்த நிசம் மொழியாம். சங்க இலக்கியம் கொண்டவளாம் என்னும் இளமையானவளாம். இவ சங்க இலக்கியம் கொண்டவளாம் என்னும் இளமை

0: மொழிக்கும் இல்லாத சிறப்பு இருப்பது எங்கள் மொழிக்கு. அட, வேறு எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு இருப்பது எங்கள் மொழிக்கே. கடல்களை கடந்து கடாரம் வரைக்கும் மாண்டது எங்கள் தமிழ் இனமே. கடல்களை கடந்து கடாரம் வரைக்கும் மாண்டது எங்கள் தமிழ் இனமே. அந்த முல்லை கொடிக்கு தேரையை கொடுத்த இனமும் எங்கள் தமிழ் இனமே. அந்த முல்லை கொடிக்கு தேரையை கொடுத்த இனமும் எங்கள் தமிழ் இனமே. தானே தானே தானே தானே தன்னே தானே தானே தானே தானே தன்னே தானே தானே தன்னே. நன்றி, வணக்கம்.
1: ஐயன் வள்ளுவர் பற்றி பேச போறது மாணவி காவியா.
2: வணக்கம், என் பெயர் ஆ காவியா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச போகும் தலைப்பு ஐயன் வள்ளுவன். ஒரு பெயர் சொன்னாலே தமிழ் மண்ணின் பெருமை நம் மனசுக்குள் மின்னல் போல் வருகிறது. ஒரு கவிஞர் மட்டுமல்ல, என் வாழ்வில் வழிகாட்டியும் கூட. நான் கண்ட வள்ளுவர் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன் பிறந்தவராக இருந்தாலும் இன்று ஒவ்வொரு வீட்டிலும் உயிரோடே இருக்கிறார். அவரது சொற்கள் இன்றும் இந்த வாழ்வில் வழிகாட்டியாக விளக்காக இருக்கிறது. அவர் எழுதிய திருக்குறள் வெறும் 1330 குறள்கள் தான். ஆனால் அந்த 1330 குறள்களில் முழு உலக வாழ்க்கையே ஒளிந்து கிடைக்கிறது. அவர் சொன்னார், அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகு. அது மாதிரி அவர் நம்மை எல்லோரின் நம்பிக்கையோடு வாழ சொல்கிறார். நான் கண்ட வள்ளுவர் மதம் பார்க்காதவர், ஜாதி பார்க்காதவர், மணி தத்துவத்தையே மதமாக கொண்டவர். அவர் சொன்னார், அன்பிற்கும் உண்டு அடைக்குண்டால் ஆழ்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். இன்று நம் சமுதாயம் பல சிக்கல்களோடு இருக்கிறது. ஆனா வள்ளுவரின் ஒரு குரல் கூட நம் வாழ்வில் நடைமுறைக்கு வந்தா இந்த பூமி ஒரு சொர்க்கமாவே மாறிவிடும். எனவே நான் கண்ட வள்ளுவர் ஒரு புத்தகத்துக்குள் அடங்கி கவிஞர் மட்டுமல்ல, என் இதயத்துக்குள் வாழும் ஒரு வழிகாட்டி. 5 எழுத்தில் வணக்கம் சொல்லி 8 எழுத்தில் விடைபெறுகிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
3: நீங்க

0: மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சி உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். தொடர்வது, நம் நாடு பெற்ற சுதந்திரம் பல சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தினால் நமக்கு கிடைத்தது. அந்த போராட்ட வீரர்களையும் தன்னலமற்ற அவர்களது தியாகத்தையும் நினைவு கூறும் விதமாக சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி உணர்ச்சி மிகு தமிழால் பேச போறது மாணவி குழலரசி. என்ன பேச போறாங்கன்னு கேட்டுலாமா?
1: மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய என் அன்னை தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். என் பெயர் புகழரசி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். காந்தியின் கால் தேர்ந்தது, பாரதியின் விரல் தேர்ந்தது, தூக்கிட்டு தூக்கிட்டு கயறுகள் தேர்ந்தது, ஓட ஓட சுட்டு உயிர்கள் தேர்ந்தது, தேர்ந்து தேர்ந்து ஆங்கிலேயமும் தேர்ந்தது, பல தியாகிகளின் வீரர்களின் உயிர்கள் தேர்ந்து தேர்ந்து பெற்ற சுதந்திரம் நமது சுதந்திரம். சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி எனது நெஞ்சார்ந்த உரையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்திய திருநாடு 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் இந்த அடிமை

0: என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப அந்நிய ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டிருந்த நாம் இன்று அச்சமின்றி வாழ்வது நமது தியாகிகள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தால் தான். பல்வேறு இன்னல்கள் போராட்டங்களுக்கிடையே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தேச தலைவர்கள் தாய்களை இந்த நாளில் நினைவு கூறுவோம். 17ஆம் நூற்றாண்டில் இந்தியா 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை கொண்டிருந்தது. அப்போதுதான் ஆங்கிலேயர்கள் 1615 கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் வியாபாரம் செய்ய வந்தனர். அவர்கள் சூழ்ச்சியை கனகச்சிதமாக செயல்படுத்தி ஒவ்வொரு சமஸ்தானத்தையும் தன் வசமாக்கினர். 18ஆம் நூற்றாண்டிலிருந்தே சில மன்னர்களும் பாளையக்காரர்களும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் புரிந்தனர். கத்தி இன்று ரத்தம் இன்று யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தி நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர் என்ற நாமக்கல் கவிஞரின் வரிகளுக்கு ஏற்ப காந்தியின் தலைமையில் நடந்த சுதந்திர போராட்டத்தில் வீறு கொண்டு எழுந்த பங்கு கொண்ட வீரர்கள் பலர். சுதந்திர போராட்டத்தில் பால கங்காதர திலகர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பகத்சிங், ராணி லட்சுமிபாய் போன்ற பல தலைவர்களும், தென்னகத்தில் ராணி வேலுநாச்சியார், பாரதியார், கட்டபொம்மன், வாவுசி, சுப்பிரமணிய சிவா, வாஞ்சிநாதன் போன்ற பல தலைவர்களும் மிக முக்கிய பங்காற்றியுள்ளார்கள். இந்திய விடுதலைக்காக அகிம்சை வழியில் காந்தியும், 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என கவிதை வாழ்கொண்ட பாரதியும், உங்கள் ரத்தத்தை கொடுங்கள் நான் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறேன் என நேதாஜியும், சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை நான் அடைந்தே தீர்வேன் என பால கங்காதர திலகரும், புரட்சி வாழ்க என பகத்சிங்கும் முழங்கினர். தன்னலம் பாராமல் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்காற்றினர். அவர்களின் பங்கு மகத்தானது. தேசிய அளவில் ஜான்சி ராணி, அன்னிபெசன்ட் அம்மையார் போன்றோரும், தமிழகத்தில் வேலுநாச்சியார், தில்லையாடி வள்ளி அம்மை, கடலூர் அஞ்சலை அம்மா, லீலாவதி அம்மையார் போன்ற பல பெண் போராட்ட வீரர்களும் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் ஆவர். மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும், நூலோர்கள் செக்கடியில் நோவதும் கண்களே என்ற பாரதியார் மனமந்தி பாடும் பாடல் வரிகளின்படி பல வீரர்களும் தலைவர்களும் கொடுமைக்கும் சித்திரவதைக்கும் ஆளானார்கள். பல தன் இன்னுயிரை நாட்டிற்காக ஈந்தார்கள். துயரின்றி நாம் வாழ துன்பம் பல கண்டவர்களுக்கும், மானத்தோடு நாம் வாழ செக்கிழுத்த செம்மல்களுக்கும், ஒய்யாரமாக நாம் வாழ உயிர் விட்ட சிங்கங்களுக்கும் சுதந்திர நாளில் இதய அஞ்சலியை செலுத்துவோம். வலிமை படைத்த பாரதத்தை கை கோத்து உருவாக்கிடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நிறைவாக மாணவி சுபிக்ஷா அழகா ஒரு நாட்டுப்புற பாடல் பாட போறாங்க, கேட்டு ரசிக்கலாமா?
2: வணக்கம், என் பேர் சுபிக்ஷா, நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இப்பொழுது நாட்டுப்புற பாடல் பாட

கதை இருக்கு.

0: நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சி உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். இத்துடன் நிறைவு பெற்றது குட்டிஸ் நேரம். அமைப்பில் உதவி எம் பாணிலக்ஷ்மி பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு கே வேல்முருகன். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.
1: நேரம் மாலை 5:30. ஆகாஷ்வாணி. கிராமிய தென்றல். கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இன்று விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வெங்கடாச்சலபுரம் பி நாகராஜன் மற்றும் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். முதலாவதாக நையாண்டி.

கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இதுவரை விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வெங்கடாச்சலபுரம் பி நாகராஜன் மற்றும் குழுவினர் வழங்கிய நையாண்டி மேளம் கேட்டோம்.

0: நேரமாலை 6 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து நேர்கள் கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நிகழ்ச்சியும் நேரமாக கேட்கலாம். நான் உங்கள் சூரிய பிரகதீஷ். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக 6:10 ஒருபட பாடல்கள், அலைப்போதை திரைப்படத்திலிருந்து 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சலாக 6:40 மதுரத்தன்றல், 6:55 சேவை செய்திகள், இரவு 7 மணிக்கு மதுரத்தன்றல், 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். இதனை எழுதியவர் எஸ் கண்ணன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்தியா இலங்கை இடையேயான 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடக்க இருக்கிறது. இதனை ஹிந்தி மற்றும் ஆங்கில இருமொழி வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. 7:30 மண்ணும் மணியும், சூரியகாந்தி விதை உற்பத்தி குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விதை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் பி வேலுமணி தேவன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தன்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரத்தன்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10 மணிக்கு ரவிவாசிய அகில்பாத சங்கீத சபா டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். கிரிக்கெட் ஒளிபரப்பானது நிறைவு பெறும் போது நிலையத்தின் ஒளிபரப்பு நிறைவு பெறும். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் இன்று ஒலிக்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி, நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410. Yeah.

0: மாலை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:10. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் வளம் வர இருக்கும் படம் அலைப்பாய்தை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் வரிசையாக கேட்க இருக்கிறீர்கள். அதில் முதல் பாடலாக இதோ.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாடு பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சர்வதேச தரத்திற்கு இணையான வசதிகள் சென்னை விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் மின்வெட்டு குறைவாக உள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப்போவதாக இடதுசாரி கட்சிகள் அறிவித்துள்ளன. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாடு பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற இம்மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சாத்தியம் நண்பர்களே, பிரிக்ஸ் தன்னுடைய மூன்றாவது தசாப்தத்தில் பிரவேசிக்க இருக்கின்றது. இப்போது உலகம் நம்மிடமிருந்து கருத்துக்கள் மற்றும் அர்ப்பணிப்பை மட்டுமல்ல உறுதியான பலன்களையும் எதிர்பார்த்திருக்கின்றது. எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, நாம் கூட்டு முயற்சிகள் வாயிலாக இந்த எதிர்பார்ப்புகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். பிரிக்ஸின் அடுத்த புரவலர் என்ற வகையிலே சீனத்திற்கு மீண்டும் ஒருமுறை நான் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். புதுதில்லி உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக ஆக்கியதில் நான் உங்கள் அனைவருக்கும் மேலும் உங்கள் அனைவரின் குழுக்களுக்கும் சிறப்பான வகையினிலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உங்கள் அனைவரின் பயணமும் சுகமானதாக பாதுகாப்பாக அமைய நான் வேண்டுகிறேன். உங்கள் அனைவருக்கும் பல பல நன்றிகள்.
0: தடுப்பூசி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக அளவிலான தடுப்பூசி உற்பத்தியில் 60% இந்தியா கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் தடுப்பூசிகள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச தரத்திற்கு இணையான வசதிகள் சென்னை விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 22 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பிக்அப் பிளாசாவை காணொலி வாயிலாக திறந்து வைத்து அவர் பேசினார். பயணிகள் விமான நிலையத்திற்கு எளிதாக வந்து செல்லும் வகையில் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் லண்டன் பயணம் மேற்கொண்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு எதிரான நேர்மையான விமர்சனங்களை எதிர்கொள்ளும் திறன் தங்களுக்கு உள்ளதாக தெரிவித்தார். அண்டை மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் மின்வெட்டு குறைவாக உள்ளது என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார்.
2: காற்றாலை மின்சாரம் மொத்தமாக முடங்கி போய்விட்டது. 50 யூனிட் மெகாவாட் கூட கிடைப்பதில்லை. அப்படி என்றால் எப்படி என்னுடைய நேற்றை முந்தினம் நேற்றும் ஓரளவுக்கு மின்வெட்டு என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. அது நன்றாக அன்றைய மாநிலங்களில் ஒப்பிட்டு பார்க்கிறோம். 7 மாநிலத்திலே 8 மணி நேரம் 9 மணி நேரம் மின்வெட்டு ஏற்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதற்கான பணிகளை வேகமாக விரைவாக செய்து வருகிறார். சோலார் பேனல் இது மின்சாரத்தை நாம் எடுக்கிறோம். பகல் நேரங்களில் மட்டும்தான் அதை உபயோகப்படுத்த முடிகிறது. இரவு நேரங்களிலே சூரிய வெப்பம் இல்லாத காரணத்தின் அடிப்படையில் மின் உற்பத்தி இல்லை. ஆனால் அதை எப்படி சேமித்து வைப்பது என்பதை சிந்தித்து 2 நாட்களுக்கு முன்னாலே அனைத்து துறையில் இருக்கிற மின்துறையை சார்ந்திருக்கிற அதிகாரிகளிடத்தில் அழைத்து எங்கெங்கே சப்ஸ்டேஷன் இருக்கிறது, எவ்வளவு இடம் காலியாக, அதிலே இந்த மின்சாரத்தை சேமித்து வைப்பதற்கு எவ்வளவு இடங்கள் தேவை என்பதை புள்ளி விவரம் கேட்டிருக்கிறான்.
0: மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அக்கட்சி, மாநிலம் முழுவதும் மின்வெட்டு நிலவுவதாக தெரிவித்துள்ளது. தண்ணீர் பற்றாக்குறை, பாலியல் அத்துமீறல்கள், விவசாயிகள் போராட்டம் என எதற்கும் தாவேக அரசு செவிசாய்க்கவில்லை என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலைமை இவ்வாறு இருக்க முதலமைச்சர் திரு விஜய் மக்களின் வழிப்பணத்தில் லண்டனில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் திமுக கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது.

0: சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக இடதுசாரி கட்சிகள் அறிவித்துள்ளன. திருச்சியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தாராபுரத்திலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுராந்தகத்திலும் போட்டியிட உள்ளதாக கூறினார். இந்த இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவதால் தாவேக அரசுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். தாவேக அரசுக்கு இடதுசாரி கட்சிகள் வெளியிலிருந்து அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்றும் திரு சண்முகம் கூறினார். இந்த இரண்டு தொகுதிகளிலும் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கிடையே இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதுராந்தகம் தொகுதியில் திரு ஜானகிராமனும் தாராபுரம் தொகுதியில் திருமதி கார்த்திகாவும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு மத்திய பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து மன்னார் வளைகுடா வரை மரத்வாடா, ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் உதய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பு விட அதிகமாகவும், கடலோர தமிழகம் உதய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு வெட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசு சேவைகளுக்கான சிறப்பு முகாம் வரும் புதன்கிழமை உத்தரமேரூர் வட்டத்தில் நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் நகராட்சியில் குப்பைகளை தரம் பிரித்து வழங்குவோருக்கு பரிசும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி அருகே விவசாய கிணற்றில் விழுந்த கன்றுக்குட்டியை தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 1562 விநாயகர் சிலைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் ரெட்டிக்குப்பம் கிராமத்தில் உள்ள 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெருமாள் கோவிலின் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் விடுமுறை நாளான இன்று சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். நாகர்கோவிலிருந்து தாம்பரத்திற்கு நாளை 10:45 அதிவிரைவு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவு இறுதியாட்டத்தில் 4-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இதன் மூலம் உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. மகளிர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மகளிர் அணியில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு 3,00,000 ரூபாய் பரிசுத் தொகையை ஹாக்கி இந்தியா அறிவித்துள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் பிரமோத் பகத் தங்கப்பதக்கத்தையும், உமேஷ் விக்ரம்குமார் மற்றும் சுகந்த் கடம் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரமோத் பகத், சுகந்த் கடம் இணையும் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஈஷாராணி பருவா வெள்ளிப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாடு பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சர்வதேச தரத்திற்கு இணையான வசதிகள் சென்னை விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் மின்வெட்டு

குறைவாக உள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக இடதுசாரி கட்சிகள் அறிவித்துள்ளன. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்கள் தொடர்ந்து கேட்க இருப்பது மதுர தென்றல் தரும் திரை இசை காலங்கள். மதுர தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர இருக்கும் பாடல்கள் அனைத்தும் நேர்களின் மனதை கவரும் வண்ணம் இருக்கும். இதோ பாடல் காட்டளைகளில்.

அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 இரவு 10 முதல் 17 இரவு 10 வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சயம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, அம்மா பாலம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னகுளி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம்: மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்துமிடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு: அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.

0: கலை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் மாலை 6:59. இது ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது மதுரை தென்றல்.

0: தொடர்வது நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள். இவை இரண்டும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் கேந்திரா சார்பில் தேசிய இளைஞர் விழாவை முன்னிட்டு விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் போட்டி நடத்தப்பட உள்ளது. நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியான இளைஞர்கள் இதில் பெருமளவில் பங்கேற்க வேண்டுமென மாவட்ட மை பாரதம் அலுவலகம் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட நாமக்கல் அரசு சட்டக்கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் பா பிரியா, விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் 2027 நிகழ்ச்சி மற்றும் அதில் பங்கேற்கும் முறைகள் குறித்து பேசினர்.
2: கலாச்சார போட்டிகளான நாட்டுப்புற நடனம், பாடல், ஓவிய போட்டி, பேச்சு போட்டி, பல போட்டிகளும் இதுல நடைபெறுதுங்க. இது இளைஞர்களுக்குரிய தொழில் முனைவு.

0: அறிவு, புதுமை, அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துற விதமாக இப்போட்டிகள் அமைந்திருக்கு. இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா 17/8/2026 ஆரம்பிச்சு 30/9/2026 வரை இதோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவுகள் சென்று கொண்டிருக்கு. இதற்கு பதிவு செய்யும் ஆர்வமுள்ள மாணவர்கள் வந்து மை பாரத் போர்ட்டல் அதுல வந்து பதிவு செய்து மாணவர்கள் அவங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்.
1: காலதாமதம் இல்லாமல் உரிய காலத்தில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யுங்கள் என்று நாமக்கல்லில் நடைபெற்ற விழிப்புணர்வு கூட்டத்தில் வருமான வரித்துறை இணை இயக்குநர் திரு சுரேஷ்குமார் அறிவுறுத்தியுள்ளார். வருமான வரி செலுத்துவோருக்கான விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் கலந்தாய்வு கடந்த 9ஆம் தேதி நாமக்கல் நகரில் கோயம்புத்தூர் மண்டல வருமான வரித்துறை சார்பில் நடைபெற்றது. இதில் அத்துறையின் கோவை மண்டல இணை இயக்குநர் திரு சுரேஷ்குமார் கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் வருமான வரி செலுத்துவதில் உள்ள புதிய நடைமுறைகள், சிரமமின்றி எவ்வாறு எளிதாக வரி செலுத்துவது என்பது குறித்தும் எடுத்துரைத்தார். மேலும் உரிய காலத்தில் காலதாமதமின்றி தங்களது வருமான வரி கணக்கை தாக்கல் செய்து அபராதம் விதிப்பதிலிருந்து தங்களை காத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். புதுச்சத்திரம் அடுத்த திருமலைப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட தெத்துக்காடு பகுதியில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் லீ மதுபாலன் கால்நடைகளுக்கு செயற்கை முறை கருவூட்டல், குடற்புழு நீக்கம் செய்தல், சினை பரிசோதனை, வெறிநோய் தடுப்பூசி போடும் பணிகள் ஆகியவற்றை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். மாவட்டத்தில் 15 ஊராட்சி ஒன்றியங்களிலும் தலா 18 முகாம்கள் வீதம் 270 முகாம்கள் நடத்திட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து கால்நடை பராமரிப்புத்துறை நாமக்கல் மண்டல இணை இயக்குநர் பொறுப்பு டாக்டர் எஸ் அருள் பிரகாஷ் ராஜ் கூறும்போது,
2: கால்நடைகளுக்கு சிகிச்சை, கருவூட்டல், துண்டுவாத அறுவை சிகிச்சை, மைனர் சர்ஜரிஸ், தடுப்பூசி பணி போன்ற அனைத்து பணிகளும் செய்யப்படும். கால்நடை மருந்தகத்திலிருந்து கொஞ்சம் தூரமா இருக்கிற இடத்துல வந்து சூஸ் பண்ணி பண்றோம். நாமக்கல் மாவட்டத்தில் வந்து மொத்தம் வந்து 15 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலும் வந்து ஒரு மாசத்துக்கு 3 கேம்ப் பண்ணி ஆகணும். அந்த வகையில் எங்களுக்கு வந்து இந்த வருஷத்துல வந்து 270 முகாம்கள் வந்து 15 ஊராட்சி ஒன்றியங்கள்ல இந்த பணிகளும் தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவித்தார்.
1: நாமக்கல் துறையூர் சாலை திருமண மண்டபத்தில் பூம்புகார் கைவினைப் பொருட்கள் விற்பனை மற்றும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன் தொடங்கி வைத்தார். நாமக்கல் துறையூர் சாலையில் உள்ள பாவலர் முத்துசாமி திருமண மண்டபத்தில் பூம்புகார் விற்பனை நிலையம் நடத்திய கைவினை கண்காட்சி என்ற சிறப்பு கைவினைப் பொருட்கள், கைத்தறி, துணி வகைகள், அலங்கார நகைகள் கண்காட்சி August 29 to September 7 வரை நடைபெற்றது. பொதுமக்கள் இந்த கைவினை கண்காட்சியில் கலந்து கொண்டு பார்வையிட்டு தங்களுக்கு தேவையான கைவினைப் பொருட்களை வாங்கி கைவினைக் கலைஞர்களின் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணை புரியுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். நாமக்கல்லில் மாவட்ட காவல்துறை மற்றும் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் நடைபெற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தின. இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மத்தியிலும் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த தகவல்களை கொண்டு சேர்க்க முடியும் என மாணவ மாணவிகள் தெரிவித்தனர்.
3: இந்த போதைப் பொருளோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இந்த சமூகத்துல இந்த இளைய தலைமுறைகள் மூலமா அவேர்னஸ் கிரியேட் பண்ணி நாங்க
4: குமாரபாளையம்
1: நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மாநில பால் வளத்துறை அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி பல்வேறு திட்டப்பணிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அமைச்சர் குமாரபாளையம் நகராட்சி புதிய பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகள் 7.38 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருவதை பார்வையிட்டு ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தினார். தொடர்ந்து தலைமை குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு பணிகளை அமைச்சர் ஆய்வு செய்து குளோரின் அளவுகளையும் பரிசோதித்தார். அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனைக்கு சென்று அவசர சிகிச்சை பிரிவு, உள்நோயாளிகள் பிரிவு, மருந்தகம் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளையும் ஆய்வு செய்த அமைச்சர் அங்கு வரும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்தும் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி 134 பயனாளிகளுக்கு 1.13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
5: இதுவரை நீங்கள் கேட்டது நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
6: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். புதுதில்லி பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்த அமைப்பின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அறிவாற்றல் ஒட்டுமொத்த உலகிற்கும் வழிகாட்டுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக நலத் திட்டங்களின் மூலம் நாடு முழுவதும் 2,88,000-க்கும் அதிகமான

0: மூத்த குடிமக்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஏமன் அரசு படையினரால் சிறை வைக்கப்பட்டிருந்த தங்களது அமைப்பைச் சேர்ந்த 210 பேரை மீட்டுள்ளதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்த அமைப்பின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற இம்மாநாட்டில் பங்கேற்ற ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் பேச்சு நடத்தினார். பாரத் மண்டபத்தில் இன்று எகிப்த், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பரஸ்பர நலன் சார்ந்த இருதரப்பு ஒத்துழைப்புகளை அதிகரிப்பது குறித்து திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். பிராந்திய மற்றும் சர்வதேச நிலவரம் குறித்தும் இந்த சந்திப்புகளின் போது விவாதிக்கப்பட்டது. இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரிக்ஸ் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற ஒத்துழைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பன்னாட்டு அமைப்புகளின் நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு உணர்வு மற்றும் முன்னேற்றத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்வோம் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் புதுதில்லி பிரகடனத்தில் ஆயுஷ் மருத்துவத்திற்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருப்பது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று இத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அங்கீகாரம் பாரம்பரிய மருத்துவ முறைகளை மேலும் முன்னெடுத்துச் செல்லவும் உலகளாவிய ஒத்துழைப்புகளை வலுப்படுத்தவும் உதவும் என்று குறிப்பிட்டுள்ளார். பாரம்பரிய மற்றும் ஒருங்கிணைந்த மருத்துவத்திற்கென பிரிக்ஸ் நிபுணர் குழுவை அமைக்கும் முடிவு உறுப்பு நாடுகள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் ஆராய்ச்சிகளை மேம்படுத்தி ஆதாரப்பூர்வ அணுகுமுறைகளை பின்பற்றவும் உதவும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அறிவியல் பூர்வ ஆராய்ச்சி, தர உத்தரவாதம், சர்வதேச ஒத்துழைப்புகள் வாயிலாக ஆயுர்வேத மருத்துவத்தை ஊக்குவிக்க இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அறிவாற்றல் ஒட்டுமொத்த உலகிற்கும் வழிகாட்டுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஏசியாட்டிக் சொசைட்டி அமைப்பினரால் மும்பையில் நடத்தப்படும் சிறப்பு கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், பல்வேறு அந்நிய படையெடுப்புகளையும் கடந்து நாட்டின் தனித்துவமிக்க அடையாளமும் கலாச்சார செழுமையும் சிறந்த முறையில் பாதுகாக்கப்பட்டு வருவதாக கூறினார். நாட்டின் வரலாறு, கலாச்சாரம், மொழி, தொன்மை வாய்ந்த ஆவணங்கள் மற்றும் பாரம்பரிய நடைமுறைகளை அந்நியர்களிடம் அடிமைப்பட்டுவிட ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். ஏசியாட்டிக் சொசைட்டி அமைப்பால் பராமரிக்கப்பட்டு வரும் அரிய வரலாற்று குறிப்புகள் மற்றும் ஆவணங்களை நாட்டு மக்கள் அனைவரும் பயன்படுத்தும் வகையில் நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்ற வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். நாட்டின் சரக்கு போக்குவரத்து கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் 5.4% அதிகரித்துள்ளதாக ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 130.9 மில்லியன் டன் சரக்குகள் ரயில் மூலம் எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 137.9 மில்லியன் டன் எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இரும்பு தாது, நிலக்கரி, எஃகு பொருட்கள், உரம் மற்றும் எண்ணெய் உள்ளிட்டவை அதிக அளவில் ரயில்கள் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சரக்கு போக்குவரத்து மூலம் கிடைக்கும் வருவாயும் கடந்த ஆண்டை விட 6.27% அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று பயணிகள் போக்குவரத்தும் வெகுவாக அதிகரித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் 67.27 கோடி பயணிகள் ரயில்களில் பயணம் செய்துள்ளனர். புறநகர் ரயில்களில் மட்டும் பயணிகள் போக்குவரத்து சுமார் 9% அதிகரித்துள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மின்சார ஸ்கூட்டர்கள் வழங்கும் திட்டத்தின் மூலம் இந்த ஆண்டு 7500 மின்சார ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சரின் ஸ்கூட்டர் திட்டத்தின் கீழ் நாளை மறுதினம் போபாலில் நடைபெறும் மாநில அளவிலான நிகழ்ச்சியில் இவை வழங்கப்பட உள்ளது. அரசு பள்ளிகளில் படித்து பிளஸ் டூ பொதுத் தேர்வில் தோல்வியடையாமல் 70% குறையாத மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் கல்லூரிகளுக்கு சிரமமின்றி சென்று வரும் வகையில் இந்த மின்சார ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் இதுவரை சுமார் 23,000 அதிகமான மாணவர்கள் பயனடைந்துள்ளதாகவும் மத்திய பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125

0: வசதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் பல்வேறு சமூக நல திட்டங்களின் மூலம் நாடு முழுவதும் 288,000 அதிகமான மூத்த குடிமக்கள் பயனடைந்துள்ளதாக சமூக நீதித்துறை செயலர் திரு சுதான் ஸ்பந்த் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், மூத்த குடிமக்களுக்கென ஊட்டச்சத்துள்ள உணவு, சுகாதார சேவைகள், பொழுதுபோக்கு உள்ளிட்ட வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதுடன் புதிதாக 142 தங்கும் விடுதிகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மூத்த குடிமக்கள் கண்ணியத்துடனும் சுதந்திரமாகவும் வாழ்வதை உறுதி செய்யும் விதமாக 200 சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு சுமார் 500,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கும் மூத்த குடிமக்களுக்கு சக்கர நாற்காலிகள், காது கேட்கும் கருவிகள், ஊன்றுகோல், மூக்கு கண்ணாடி போன்றவையும் வழங்கப்பட்டுள்ளதாக திரு சுதான் பந்த் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் மாவட்டத்தில் நேரிட்ட சுரங்க விபத்தில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். அப்பகுதியில் சட்டவிரோதமாக நிலக்கரியை வெட்டியெடுக்கச் சென்றபோது சுரங்கத்தின் மேல்பகுதி சரிந்து விழுந்து இந்த விபத்து நேரிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருகில் உள்ள கிராம மக்கள் விரைந்து வந்து மீட்புப் பணியில் ஈடுபட்ட போதிலும் இடிபாடுகளில் சிக்கி 3 பேர் உயிரிழந்துவிட்டதாகவும் எஞ்சியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இப்பகுதியில் கிடைக்கும் நிலக்கரியை சிலர் அனுமதியின்றி வெட்டியெடுத்து அருகிலுள்ள சந்தைகளில் விற்பனை செய்து வருவதாகவும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியா கம்போடியா இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்திய கடற்படை கப்பலான INS குலிஷ் கம்போடியாவின் ரீம் கடற்படை தளத்தை சென்றடைந்துள்ளது. இந்திய கடற்படை கப்பல் ஒன்று இந்த கடற்படை தளத்திற்கு செல்வது இதுவே முதன்முறை என்ற நிலையில் இந்த பயணம் இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவதாக அமையும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கப்பல் கம்போடியாவில் இருக்கும் காலத்தில் இருநாட்டு வீரர்களும் தங்களது தொழில் ரீதியான அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதுடன் விளையாட்டுப் போட்டி மற்றும் பயிற்சியில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் இருநாட்டு ராணுவமும் இருவார கால கூட்டு பயிற்சியை மேற்கொண்ட நிலையில் INS குலிஷ் கப்பலின் தற்போதைய பயணம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கடல்சார் பாதுகாப்பை விரிவுபடுத்தும் என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏமன் அரசு படையினரால் சிறை வைக்கப்பட்டிருந்த தங்களது அமைப்பைச் சேர்ந்த 210 பேரை மீட்டுள்ளதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சானாவில் இதனை தெரிவித்த அந்த அமைப்பின் செய்தி தொடர்பாளர், செங்கடல் பகுதியை கைப்பற்றும் தங்களது முயற்சியின் ஒரு பகுதியாக அரசு கட்டுப்பாட்டில் இருந்த சிறைச்சாலையை தகர்த்து இவர்களை விடுவித்துள்ளதாக கூறினார். மேலும் துறைமுக நகரான மோச்சாவையும் தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ஜெனிஷா நாசர்ராஜ் விஜய் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குலா தங்கப்பதக்கத்தையும் அங்குஷ் வட்டாச்சார்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுதில்லி பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்த அமைப்பின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அறிவாற்றல் ஒட்டுமொத்த உலகிற்கும் வழிகாட்டுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக நலத்திட்டங்களின் மூலம் நாடு முழுவதும் 288,000 அதிகமான மூத்த குடிமக்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஏமன் அரசு படையினரால் சிறை வைக்கப்பட்டிருந்த தங்களது அமைப்பைச் சேர்ந்த 210 பேரை மீட்டுள்ளதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்ணை செய்தி. காளான் வளர்ப்பு குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர்

0: ஆணையர் மற்றும் தலைவர் ரேவதி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: நாலு வகை சிப்பி காளான் ரகங்களை மதுரை 1, 2, அருப்புக்கோட்டை 1, அடுத்ததான் வந்து பிஎஃப்ன்ற ரகம். இந்த நாலு வகை ரகங்களை நம்ம வந்து உற்பத்தி செய்யலாம். சிப்பி காளான் வளர்ப்பு தொழில்நுட்பம் ரொம்ப சுலபம். இதுக்கு வந்து நிறைய படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஒன்லி நமக்கு வந்து தேவை அதனோட இன்ட்ரெஸ்ட் தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு ஆர்வமாக நம்ம அந்த காளான் வளர்ப்பு செய்கிறோமோ அவ்வளோக்களவு நமக்கு லாபம் ஈட்ட முடியும். அதை ஒரு மகிழ்ச்சிகரமான தொழிலாகவும் நம்ம செய்யலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த முட்டுக்கள் வர்றது, அறுவடைக்கு வர்றது எல்லாமே நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். சிப்பி காளான் வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள். காளான் கொட்டகை இந்த மாதிரி காளான் வளர்ப்புக்கு வெப்பநிலையும் ஈரப்பதமும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இயற்கையாக பார்த்தா நம்ம இடி மின்னல் அந்த கிளைமேட்டில் குளிர்ச்சியான இருக்கிற நேரத்தில் தான் நமக்கு இயற்கை காளான் வருது. அதே மாதிரி நம்ம செயற்கையாக உற்பத்தி பண்ணுற இடங்களில் காளான் கொட்டகைக்குள்ளே ஈரப்பதம் வெப்பநிலையும் 30 மெயின்டைன் பண்ணணும். 85% ஈரப்பதம் இருக்கணும். அப்படி கொட்டகை இருக்கிற இடத்துக்குள்ள காளான் கொட்டகை வந்து ஒரு சிமெண்ட் போட்ட சுவர் எழுப்பி அதற்கு மேலே கொட்டகை தென்னங்கீற்றோ ஏதாவது நம்ம அவைலபிள் பனை மெட்டீரியல் என்ன அதுனாலும் வச்சு நம்ம கொட்டகை மேய்க்கலாம். அடுத்ததாக தரையில் மணல் அது மாதிரி போட்டு நமக்கு வந்து ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். காலையும் சாயந்தரமும் காளான் கொட்டைகளில் தண்ணி தெளித்து ஈரப்படுத்தி நம்ம அந்த வெப்பநிலை ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்ததாக காளான் கொட்டையை சுற்றி மரங்கள் நட்டு நிழல் சார்ந்த இடமா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே அதோட வெப்பநிலை ஈரப்பதமும் மெயின்டைன் ஆகும். நல்ல காளான் வளர்ச்சி, நல்ல உற்பத்தி அதெல்லாம் நம்ம உற்பத்தி செய்ய முடியும். அப்போ அது கொட்டகை அமைத்துக்கிறது ஒன்று. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதற்கான என்னென்ன பொருட்கள் காளான் வளர்ப்புக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வைக்கோல், காளான் விதை புட்டி. காளான் விதை புட்டி வேளாண்மை கல்லூரியிலேருந்து நீங்கள் இப்போ வாங்கிக்கலாம். ஒரு பாட்டிலோட விதை 50 ரூபாய். காளான் விதை புட்டி ஒன்று வாங்கிக்கணும். வைக்கோல், வைக்கோலை வந்து நம்ம அறுவடைக்கு பின்னாடி நல்லா காய வச்ச வைக்கோலை நம்ம வாங்கிக்கிறணும். இது ரெண்டு. அடுத்ததாக கனமான பாத்திரம், என்னென்னா வைக்கோலை வந்து பதப்படுத்த வேண்டியது இருக்குது, அதற்காக வேண்டி ஒரு கனமான பாத்திரம் வாங்கிக்கிறணும். இதை அப்புறம் ஒரு பாலித்தீன் பை, பேக் மெத்தடில் தான் நம்ம காளான் வளர்ப்பு செய்ய போகிறோம். அதனால் பாலித்தீன் பேக், 2 நீளம் 1 அகலம் உள்ள பாலித்தீன் பேகு, அது 80 தடிமன் உள்ள பேகு, இது மாதிரி வாங்கிக்கணும். இதுதான் தேவையான பொருட்கள். அதாவது வைக்கோல், காளான் விதைப்புட்டி, பாலித்தீன் பை, 2. உதாரணத்துக்கு குறைந்த அளவில் நான் இப்போ சொல்கிறேன். தொழில்நுட்பம் செய்கிறது காளான் வளர்ப்புக்கான தொழில்நுட்பத்தில் 1 வைக்கோல் எடுத்துக்கிறோம்னு வைத்துக்கோங்க. 1 வைக்கோல் நல்ல வைக்கோலாக அறுவடைக்கு பின்னாடி காஞ்ச வைக்கோலாக தேர்ந்தெடுத்து எடுத்துக்கிறணும். அதுக்கு வைக்கோல் வெட்டும் கருவி மூலமாக வெட்டிக்கலாம், அல்லது சின்ன சின்ன துண்டுகளாக குறைந்த அளவு 4 நல்ல தண்ணியில் போட்டு தொட்டியில் ஊற வைக்கலாம், இல்லை பிளாஸ்டிக் ட்ரம்மில் கூட ஊற வைக்கலாம். இப்போ 4 குறைந்த அளவு, இல்லைன்னா இன்றைக்கி ஈவினிங் போட்டு நாளை காலையில் எடுத்துக்கலாம், ஊற வச்சு எடுத்துக்கலாம். அந்த ஊற வச்ச தண்ணீரை வடிச்சுட்டு நம்ம வைக்கோலை மட்டும் எடுத்துட்டு திருப்பி நம்ம வந்து ஊற வச்ச வைக்கோலை கனமான அண்டாவில் போட்டு வேக வைக்கணும். எவ்வளவு நேரம் அப்படின்னா ஒரு 40 வேக வைக்கணும். நெல் அவிக்கிற மாதிரி அவிக்கலாம். அதை ஒரு அண்டாவை எடுத்துட்டு அதில் வைக்கோல் போட்டு தண்ணி 6 போட்டுட்டு நம்ம மேலே சாக்கப்படுதா வச்சு வேக வைக்கும்போது 20 வேக வச்சு திருப்பி விட்டு ஒரு 20 வேக வச்சா 40 வேக வைக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஏன்னா வைக்கோலில் வேற மற்ற கிருமிகள் வளரக்கூடாது. நம்ம விதை போடுறோம், காளான் விதை போடுறோம் இல்லையா, அது மட்டும்தான் வளரணும். அதுக்காக தான் இந்த மாதிரி தொற்று நீக்கம் செய்கிறோம்னு சொல்லுவோம். அதை 40 வந்து நமக்கு வேக வைக்கிறோம். அதுக்கு அடுத்தது அடுத்த ஸ்டெப்பு, அந்த வைக்கோல் வேக வச்ச பின்னாடி அந்தாவில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நிழலில் உலர்த்தணும். அது எவ்வளோ நேரம் உலர்த்தணும் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட நிழலில் உலர்த்தினா 1.5 நேரம் ஆகும்.
0: நிகழ்ச்சியில் இதுவரை காளான் வளர்ப்பு குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் ரேவதி அவர்கள் வழங்கிய தகவல் கேட்டோம். பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
2: தொடர்ந்து எமது தரைவலை ஒளிபரப்பில் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டிக்கான இந்தி மற்றும் ஆங்கில இருமொழி வர்ணனை. இறுதிப் போட்டி இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா அணிகளுக்கு இடையே துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற உள்ளது. அதன் நேர்முக வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய தரைவழி ஒளிபரப்பில் கேட்கலாம். நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை FM மொபைல் செயலியில் கேட்டு இணைந்திருங்கள். நேரம் 7:30.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மண்ணும் மணியும். இன்றைய நிகழ்ச்சியில் சூரியகாந்தி விதை உற்பத்தி குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விதை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. வேணுதேவன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: சூரியகாந்தி விதை உற்பத்தி செய்யக்கூடிய விதை உற்பத்தியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். எண்ணெய் வித்து பயிர்களிலேயே நம்ம சூரியகாந்தி ஒரு முக்கியமான பயிர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நம்முடைய இந்தியாவில் நிலக்கடலைக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சூரியகாந்தி தான் அதிக அளவில் சாகுபடி பரப்பளவு கொண்ட ஒரு முக்கியமான ஒரு பயிர். இந்த சூரியகாந்தியில் அதிக அளவு தணிக்கப்படாத கொழுப்புகள் இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு எண்ணெய் தரக்கூடிய ஒரு எண்ணெய் வித்து பயிர் அப்படின்னா அது சூரியகாந்தி. இதில் பார்த்திங்கனாக்கா லினோலிக் அமிலம் மற்றும் விட்டமின் இ அதிகமாக இருக்கிறது. அதிக எண்ணெய் சத்து கொண்ட ஒரு பயிர் அப்படிங்கிறதுனால அனைவராலும் தினம் தினம் நம்ம ஒவ்வொரு வீட்டிலையுமே நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் அப்படின்னா அது சூரியகாந்தியிலிருந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த சிறப்பான இந்த சூரியகாந்தி சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் சில தொழில்நுட்பங்களை நம்ம பின்பற்றும் பொழுது விதைகளாக நம்ம உற்பத்தி செய்யும் பொழுது அதிகமான லாபம் கிடைக்கும். சூரியகாந்தியை நம்ம உற்பத்தி செஞ்சு அதை தானியமாக கொடுக்கறத விட சூரியகாந்தி உற்பத்தி செய்கிறதுக்கு தேவையான தரமான விதைகளை நம்ம உற்பத்தி பண்ணி தரமான விதைகளை விவசாயிகளுக்கு கொடுக்கும் பொழுது தான் நமக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். சரி, தரமானன்னு பேசிகிட்டே இருக்கீங்களே சார், அப்படி தரமான விதைகள்னால் என்ன, அதுக்கு என்ன குணாதிசயம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியகாந்தியில் தரமான விதை அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா நல்ல முளைப்புத்திறனோடு இருக்கணும், நல்லா முளைக்கணும். சூரியகாந்தி விதை நல்லா முளைச்சா தான் அது நல்ல தரமான விதை. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா இன தூய்மையோடு இருக்கணும். மூணாவது பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்ல புற தூய்மையோட கல், மண், தூசி, மற்ற அறுவடை செய்யும்போது இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் இல்லாமல் நல்ல புற தூய்மையோடு இருக்கணும். அளவான ஈரப்பதத்தோடு இருக்கணும். அதுக்கடுத்தது பூச்சி தாக்கம் நோய் தாக்கம் இல்லாத விதைகளாக இருக்கணும். இந்த நிலைகள் இருக்கக்கூடிய விதைகளை தான் நம்ம தரமான விதைகள் சொல்லுவோம். விதை உற்பத்தியாளர்கள் நாம் விவசாயிகளுக்கு கொடுக்க போகிற விதையும் அப்படி தான் இருக்கணும். நம்ம விதை உற்பத்திக்காக வாங்கிட்டு வரக்கூடிய விதைகளும் நல்ல முளைப்புத்திறனோட, நல்ல இன தூய்மையோட, புற தூய்மையோட, அளவான ஈரப்பதத்தோட, பூச்சி மற்றும் நோய் தாக்கம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அது தரமான விதைகள். அந்த விதைகளை நம்ம வந்து விதை உற்பத்திக்கு பயன்படுத்தணும். சூரியகாந்தி விதை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதைகளுடைய நிலைகள். விதைகளுடைய நிலைகள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், விதைகளாக உற்பத்தி செய்ய முடியும். பார்த்தீங்க அப்படின்னாக்கா இரண்டு நிலைகளை மட்டும்தான் நம்ம விதை சான்றளிப்பு துறையோடு இணைந்து விதைகளாக உற்பத்தி செய்து அந்த விதைகளை வந்து நம்ம விவசாயிகளுக்கோ இல்லை மற்ற தேவைப்படுகிறவர்களுக்கு விதைகளாக நம்ம கொடுக்க முடியும். என்னென்ன வித நிலைகள்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒன்று ஆதார விதை, ரெண்டாவது சான்று விதை. இந்த ரெண்டு நிலைகளை தான் நம்ம சான்றளிப்பு துறையோடு இணைந்து விதைகளாக உற்பத்தி செய்து விதைகளாக கொடுக்கலாம். இந்த ரெண்டு நிலைகள் இல்லாத இன்னொரு நிலை இருக்குது, அதுதான் உண்மை நிலை விதைகள். உண்மை நிலைகள் விதைகள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளே நம்ம விதைகளை வந்து சான்றளிப்பு துறை வந்து நம்முடைய வயலை ஆய்வு செய்யாது. நம்ம விதைப்போம், நம்ம வயலை நம்மளே வந்து ஆய்வு செய்வோம், அறுவடை செய்த விதைகளை நல்லா சுத்தம் பண்ணி அந்த விதைகளை கொண்டு போய் நம்ம விதை பரிசோதனை கூடத்துக்கு அனுப்பி விதை பரிசோதனை செய்து தரமான நிலைகளில் இருக்கக்கூடிய தரங்கள்லாம் கரெக்டாக இருந்து

0: வந்துச்சு அப்படின்னா அந்த விதைகளை நம்ம வந்து உண்மை நிலை விதைகளாக விற்பனை செய்வோம். இப்போ ஆதார விதைக்கு நம்ம சாகுபடி விதை உற்பத்தி செய்யணும் அப்படின்னா நம்ம எந்த விதையை வாங்கிட்டு வரணும் அப்படின்னா வல்லுநர் விதையை தான் வாங்கிட்டு வந்து மஞ்சள் கலர் அட்டை பார்த்துருப்போம். விதை உற்பத்தி செய்யக்கூடிய சூரியகாந்தி விவசாயிகள் எல்லாமே பார்த்துருப்போம். மஞ்சள் கலர் அட்டையை வாங்கிட்டு வந்து நிலத்தில் விதைச்சி அந்த விதையை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும், சுத்தம் பண்ணி டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு பரிசோதனை செய்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த விதைக்கு ஆதார விதைன்னு பேர். அதுக்கு வெள்ளை கலர் அட்டையை பொருத்தப்படுவாங்க. இதே நம்ம சான்று விதை உற்பத்தி செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா ஆதார விதையை வாங்கிட்டு வரணும். வெள்ளை கலர் அட்டை பொருத்தப்பட்ட அந்த விதைகளை வாங்கிட்டு வந்து நிலத்தில் விதைச்சி அதிலிருந்து அறுவடை பண்ணி அந்த விதைகளை பரிசோதனை செய்து கிடைக்கக்கூடிய தரமான விதைகளாக இருந்ததுன்னா கிடைக்கக்கூடிய சான்று அட்டை எது அப்படின்னா சான்று விதை. இந்த சான்று விதைக்கு வந்து அட்டை என்ன கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீல நிற அட்டை. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் எல்லா சூரியகாந்தி விதை மூட்டையிலுமே இந்த ரெண்டு கலரில் தான் ஏதாவது ஒரு கலர் வந்து வெள்ளை கலர் அட்டையோ இல்லைனா நீல நிற அட்டையோ பொருத்தப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம விதை உற்பத்தி செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த நிலையை வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிறத கட்டாயம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்ல உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் வீரிய ஒட்டு ரகம் விதை உற்பத்தி இருக்குது, ரக உற்பத்தி இருக்குது. ரகங்களை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் அதிகமான மகசூல் தரக்கூடிய ரகங்கள்னு பார்த்திங்க அப்படின்னா கோ 4 கோ 5 அப்படிங்கிற கோயம்புத்தூர் எண்ணெய் வித்து பயிர்கள் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்ட இந்த ரெண்டு ரகங்களை நம்ம சாகுபடி செய்யலாம். இதில் கோ 4 வந்து 80-85 நாளில் நமக்கு வந்து மகசூல் தரக்கூடிய ஒரு ரகம். கோ 5 பார்த்திங்க அப்படின்னா 85-90 நாளில் நமக்கு வந்து மகசூல் தரக்கூடிய ஒரு ரகம். இந்த ரெண்டுமே வந்து மானாவாரியிலையும் நம்ம வந்து சாகுபடி செய்யலாம், அதுக்கடுத்தது இரவையிலையுமே சாகுபடி செய்யலாம். இந்த ரெண்டுத்துக்குமே ஏற்ற ஒரு ரகமாக இருக்கிறது. ஒற்று ரகங்களை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னாக்கா சூரியகாந்தியில் கோ 3 கோ 4 அப்படிங்கிற இரண்டு ரகங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். முதல்ல வந்து கோ H 3. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எண்ணெய் வித்து ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து நமக்கு வெளியிடப்பட்ட ஒரு சூரியகாந்தி வீரிய ஒற்று ரகம். இது பார்த்திங்கன்னா 90-95 நாளில் நமக்கு மகசூல் தரக்கூடிய ஒரு ஒற்று ரகம். இது எல்லா பருவத்தில் இரவையில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இருக்கக்கூடிய 3 போகத்திலையுமே சாகுபடி செய்யலாம், அதுக்கு ஏற்ற ஒரு ரகம். மானாவாரியில் சம்பா பட்டத்தில் நம்ம வந்து ரபி பட்டத்தில் நம்ம சாகுபடி செய்யலாம். மானாவாரியில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஹெக்டருக்கே 1600 கிலோ நமக்கு மகசூலாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒற்று ரகம். இரவையில் 1800 கிலோ ஒரு ஹெக்டருக்கு மகசூலாக கொடுக்கக்கூடிய இந்த ஒற்று ரகம் தான் கோ H 3 அப்படிங்கிற ரகம். இந்த ரகம் பார்த்திங்க அப்படின்னாக்கா பெரும்பாலும் தமிழ்நாட்டில் ஈரோடு, கரூர், நாமக்கல், பெரம்பலூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்துக்கு இன்னும் நல்லா உகந்த ஒரு ரகமாக இருக்குது. ஏன்னா மானாவாரியிலையுமே அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு ரகம். இந்த ரகம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இலைப்பேன் மற்றும் இலை தத்து பூச்சி இருக்குங்களே அதுக்கும் அதுக்கடுத்தது காய்ப்புழுக்கும் இது வந்து தாக்குதல் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது. நோயை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னாக்கா இலைக்கருகள் நோய்க்கும் சாம்பல் மற்றும் இலைப்புள்ளி நோய்க்கும் இது மூணும் தான் நம்முடைய சூரியகாந்தி சாகுபடி செய்யும் பொழுது விதை உற்பத்தியாளர்களாக இருந்தாலும் சரி இல்லைனா தானியத்துக்கு உற்பத்தி செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை வந்து இலைப்புள்ளி நோய், சாம்பல் நோய் மற்றும் இலைக்கருகள் நோய். இந்த மூணுத்துக்குமே மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ரகமாக இந்த ஒற்று ரகமாக இந்த கோ H 3 அப்படிங்கிற ரகம் இருக்கிறது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கோ H 4 அப்படிங்கிற ரகம் வந்து இதுவுமே 90-95 கோ H 3 மாதிரியே தான் 90-95 நாளில் நமக்கு மகசூல் தரக்கூடிய ஒரு ஒற்று ரகம். இது ஆடி, மார்கழி மற்றும் கார்த்திகை இந்த 3 பருவத்துக்குமே ஒரு ஏற்ற ஒரு ரகமாக இந்த சூரியகாந்தியில் கோ H 4 ஒற்று ரகம் நமக்கு இருக்குது. இதுவும் பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்ல இரவையில் பார்த்திங்க அப்படின்னாக்கா 2182 கிலோ ஒரு ஹெக்டருக்கு குறைந்தபட்சம் நான் சொல்கிறது எல்லாமே குறைந்தபட்ச மகசூல். மானாவாரியில் பார்த்திங்கனாக்கா 1898 கிலோ இதுவரையுமே அதிகமாக எடுத்திருக்கக்கூடிய மகசூலாக இந்த கோ H 4 ஒற்று ரகம் இருக்குது. இந்த ஒற்று ரகம் பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லா மாவட்டத்திலையுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையுமே ஒரு சாகுபடி செய்கிறதுக்கும் விதை உற்பத்தி செய்கிறதுக்கும் ஒரு ஏற்ற ரகமாக இந்த ஒற்று ரகம் வந்து கோ H 4 ரகம் இருக்கிறது. இது பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லா தாரூஞ்சு பூச்சிகளுக்கு ஒரு எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு ரகமாக இருக்கிறது. சாம்பல் நோய்க்கும் இது மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு ஒற்று ரகமாக இருக்கிறதுனால விவசாயிகள் கட்டாயமாக இந்த ரகங்கள் ஒற்று ரகங்கள்லேருந்து நம்ம விதை உற்பத்திக்கு பயன்படுத்தும் பொழுது அதிகமான மகசூலை பெறலாம்ங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது.
1: ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

சூரியகாந்தி சாகுபடி செய்யும் பொழுது நம்ம கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எவ்வளோ விதை அளவு நம்ம பயன்படுத்தணும், நிலத்தை எப்படி தேர்வு செய்யணும், எந்த பருவத்தில் விதை உற்பத்தி செய்கிறதுக்கு ஏற்ற பருவம் எது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். முதல்ல பார்த்திங்க அப்படின்னாக்கா, சூரியகாந்தி ரக விதை உற்பத்தி செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ விதைகள் போதுமானது. இதே வீரிய ஒட்டு ரகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு ஆண் விதை பெண் விதைன்னு இருக்கும். அதை வந்து நம்ம தனித்தனியாக வாங்கி தனித்தனியாக நம்ம விதைச்சி அதுக்கப்புறம் அதிலிருந்து நமக்கு அறுவடைக்கு கொண்டு வரலாம். இங்கே நிலத்தேர்வை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஏற்கனவே நம்ம சூரியகாந்தி சாகுபடி செய்யப்பட்ட வயலை தேர்வு செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்படி தேர்வு செஞ்சாலுமே நம்ம எந்த ரகத்தை சாகுபடி செய்ய போகிறோமோ அதே ரகமாக சாகுபடி செய்யப்பட்டிருக்கணும். வேறு ரகம் நம்ம சூரியகாந்தியில் சாகுபடி செஞ்சுருந்தோம்னா தான் தோன்றி பயிர்கள் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிடும். தான் தோன்றி பயிர்கள்ங்கிறது முந்தைய பருவத்தில்

நம்ம எந்த பயிர் சாகுபடி செஞ்சுருக்கோமோ அதை அறுவடை செய்யும்பொழுது அது மண்ணில் விழுந்து அதிலிருந்து தானாக உருவாகக்கூடிய பயிர்கள் தான் தான் தோன்றிய பயிர்னு சொல்கிறோம். இதே சௌரியகாந்தியில் வேறு ரகமாக இருந்துச்சுன்னா நம்ம இப்போ சாகுபடி செய்யக்கூடிய இந்த விதை உற்பத்தி ரகத்தை அது இன தூய்மை கெடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி நிலத்தை நம்ம தேர்வு செய்யக்கூடாது. ரெண்டாவது விஷயம், நம்ம சூரியகாந்தி சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் நீங்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போரான் மற்றும் கால்சியம் மின்னூட்டு சத்து குறைபாடு இருக்கக்கூடிய நிலத்தை வந்து நம்ம தேர்வு செய்யக்கூடாது. நம்ம மண் மாதிரி எடுத்து மண்ணை பரிசோதனை செய்யும்பொழுதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் போரான் கம்மியாக இருக்குது, கால்சியம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நிலத்தில் நமக்கு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா, அந்த நிலம் எண்ணெய் வித்து பயிர்கள், பொதுவாகவே எண்ணெய் வித்து பயிர்களுக்கு வந்து இந்த ரெண்டு சத்துமே ரொம்ப முக்கியமான சத்து. இந்த ரெண்டு சத்துமே கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த நிலத்தையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, விதை உற்பத்திக்கு தேர்வு செய்யக்கூடாது. இதில் நம்ம ஞாபகமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அடுத்தது இரவை சாகுபடி, இரவையில் நம்ம சூரியகாந்தி விதை உற்பத்தி செய்ய போகிறோம்னா மார்கழி பட்டத்தையும் சித்திரை பட்டத்துலேயுமே நமக்கு வந்து ஒரு உகந்த ஒரு பட்டம் இரவை சாகுபடியில் சூரியகாந்திக்கு, அதாவது டிசம்பர் ஜனவரி இல்லைனா ஏப்ரல் மே இதில் நம்ம சாகுபடி செய்யலாம். இதே மானாவாரியில் விதை உற்பத்தி செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா சூரியகாந்தி சாகுபடி செய்கிறதுக்கு விவசாயிகள் ஆடிப்பட்டத்தில் இல்லைனா கார்த்திகை பட்டம், இந்த ரெண்டு பட்டத்தில் நம்ம மானாவாரி நிலத்தில் சூரியகாந்தியை விதை உற்பத்தி செய்யலாம். ஆடிப்பட்டம் வந்து ஜூன் ஜூலையில் நமக்கு ஆரம்பிக்கும். அடுத்து கார்த்திகை பட்டம் பார்த்திங்க அப்படின்னாக்கா அக்டோபர்லேருந்து நவம்பர் வரையும் இருக்கக்கூடிய இந்த பருவம் வந்து அதிகமான மகசூல் தருவதற்கு ஏதுவான ஒரு பருவம். இதை நீங்கள் கட்டாயமாக கடைபிடித்து நம்ம சாகுபடி செய்யும்பொழுது விதை மகசூல் அதிகமாக கிடைக்கும். அடுத்தது விதை உற்பத்தியாளர்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பயிர் விலகு தூரம். பயிர் விலகு தூரம் அப்படின்னா என்னென்னா, நாம் விதை உற்பத்தி செய்யக்கூடிய சூரியகாந்தி பயிரிடப்பட்டு விதை உற்பத்தி செய்கிறதுக்காக வச்சுருக்கக்கூடிய வயலுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வயலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வயலை சுற்றி இருக்கக்கூடிய நான்கு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பயிர் விலகு தூரம். பயிர் விலகு தூரம் அப்படிங்கிறத கட்டாயமாக நம்ம என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும். சூரியகாந்தி ரக விதை உற்பத்தியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஆதார விதைக்கு 400 மீட்டர் இடைவெளி நம்ம வயலை சுற்றி வேறு சூரியகாந்தி எந்த ரகங்களும் நம்ம சாகுபடி செஞ்சுருக்கக்கூடாது. அப்படி சாகுபடி சூரியகாந்தி தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னா நாம் என்ன ரகத்தை வந்து விதை உற்பத்தி செய்கிறோமோ அதே ரகம் தான் அவங்களும் வச்சுருந்தாங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் நமக்கு 400 மீட்டர் வந்து இடைவெளி நம்ம பயிர் விலகு தூரத்தை கடைபிடிக்கணும். ஆதார விதைக்கு சான்று விதையாக இருந்ததுன்னா 200 மீட்டர் இடைவெளி நம்ம கட்டாயமாக கடைபிடிக்கணும். ஏன் அப்படின்னாக்கா சூரியகாந்தி வந்து ஒரு அயல் மகர்ந்த செயற்கை கொண்ட ஒரு பயிர். அப்போ எளிமையாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியகாந்தி வேறு ரகமாக இருந்தால், வேறு பயிர்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை, சூரியகாந்தியிலே வேறு ரகங்கள் நம்ம வயலை சுற்றி சாகுபடி செஞ்சுருந்தாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மகரந்தம் எளிமையாக நம்முடைய வயலில் வந்து பட்டு நம்முடைய விதைகளுடைய இன தூய்மையை கெடுக்கிறதுக்கு, நம்ம கஷ்டப்பட்டு சாகுபடி விதை உற்பத்தி செஞ்சு வயல் ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் அறுவடை செஞ்சு விதை சுத்திகரிப்பு பண்ணி கொண்டு போய் பரிசோதனை செய்யும் பொழுது இன தூய்மை இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு என்ன பண்ணிடுவாங்க, நம்முடைய விதையை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, விதைகளாக நம்ம விற்பனை செய்ய முடியாது, அது தானியமாக தான் மாற்றணும். அப்போ நம்மளுடைய எல்லா பாடுகளும் அங்கே வந்து கஷ்டங்களும் அங்கே வந்து நமக்கு வந்து அடிபட்டு போகும். அப்போ நம்ம கட்டாயமாக இந்த ஆதார விதைக்கு தேவையான 400 மீட்டரையும் சான்று விதைக்கு தேவையான 200 மீட்டர் இடைவெளியையும் நம்ம கடைபிடிக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம், இன தூய்மையை பராமரிக்கலாம். இதே சூரியகாந்தி ஒட்டு ரக விதை உற்பத்தி செய்கிறோம்னு வச்சிங்களேன், அந்த நேரத்தில் ஆதார விதைக்கு 600 மீட்டர் இடைவெளி நம்ம வயலை சுற்றி இருக்கணும். சான்று விதைக்கு பார்த்திங்க அப்படின்னா 400 மீட்டர், ஆதார விதைக்கு 600 மீட்டரும் சான்று விதைக்கு 400 மீட்டரும் இடைவெளி பயிர் விலகு தூரத்தை கட்டாயமாக நம்ம கடைபிடிக்கணும். கடைபிடிக்கும் பொழுது தான் இன தூய்மையை நம்ம பராமரிக்க முடியும். அதுக்கடுத்தது விதை உற்பத்தியாளர்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலவன் அகற்றுதல். கலவன் அகற்றுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலவன்கள் எதெல்லாம் நம்முடைய இன தூய்மையை கெடுக்குமோ அதெல்லாம் கலவன்னு நம்ம சொல்லுவோம். நம்முடைய இன தூய்மை கெடுக்கிறதுக்கான எந்த ஒரு காரணையும் எந்த ஒரு செடியையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்முடைய வயலில் விட்டுறக்கூடாது. நம்ம வயலை ஆய்வு செய்யும் பொழுது வயலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு குணாசியம் மாறுபட்ட ஒரு செடி இருந்துச்சு அப்படின்னா அந்த செடியை கட்டாயம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நீக்கிடணும், அதை விட்டுறக்கூடாது. அங்கே ஐயோ அதை பிடுங்கி வெளியே போட்டோம்னா நமக்கு மகசூல் குறைஞ்சிருமே அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய விதை பரிசோதனையில் நம்முடைய பயிர் வந்து பாஸ் ஆகாது. அப்போ நம்ம பயிர் தேர்ச்சி பெறணும் அப்படின்னா அந்த கலவனை கட்டாயமாக அதிலிருந்து அகற்றிடணும். கலவனை நம்ம அகற்றும் பொழுது தான் மாறுபட்ட குணாசியம் கொண்ட, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பூ கொண்டதான் இருக்கும் சூரியகாந்தியில்,
அப்படிங்கிற ரகத்தை நம்ம பயிர் சாகுபடி செஞ்சுருக்கோம் விதை உற்பத்தி பண்ணுறதுக்காக அப்படின்னு பார்த்தும்போது ஒரு சில செடியிலெல்லாம் பார்த்து

0: ரெண்டு மூணு பூ இருக்கும். அப்படி ரெண்டு மூணு பூ இருந்துச்சுன்னா அது வேறு ஏதோ ஒரு ரகம். இப்போ பூக்கொண்டையெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ஒரு சிலது மட்டும் வித்தியாசப்பட்டு இருந்துச்சுன்னா, இல்லை இலைகளுடைய அமைப்பு வேறுபட்டு இருந்துச்சுன்னா, தண்டினுடைய அமைப்பு வேறுபட்டு இருந்துச்சுன்னா, அந்த செடிகளெல்லாம் கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணிடணும், யோசிக்கவே கூடாது, அதை பிடுங்கி வெளியே எரிஞ்சிடணும். அப்படி எரியும் பொழுது தான் நமக்கு கலவன் இல்லாமல் நம்முடைய வயலை பார்த்துக்கலாம். கலவனை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னாக்கா, எப்போல்லாம் நம்ம கட்டாயம் நம்முடைய வயலை போய் ஆய்வு செஞ்சு கலவனை எடுக்கணும் அப்படின்னா, பூ பூக்கிறதுக்கு முன்னாடி, ரெண்டாவது பூக்கிற தருணத்தில், மூணாவது அறுவடைக்கு முன்பு மற்றும் அறுவடையின் போது. அந்த மூணு நேரத்துலையுமே நம்முடைய வயலை போய் நல்லா ஆய்வு செஞ்சு, வயலில் இருக்கக்கூடிய குணாசியத்தில் மாறுபட்டிருக்கக்கூடிய கலவன்களை எல்லாத்தையும் இந்த சூரியகாந்தி வயலில் நம்ம நீக்கிடணும். அப்படி நீக்கும்பொழுது தான் நமக்கு வந்து தரமான விதைகள் கிடைக்கிறதுக்கு அது ஏதுவாக அமையும்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை சூரியகாந்தி விதை உற்பத்தி குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விதை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. வேணுதேவன் அவர்கள் வழங்கிய தகவல் கேட்டோம். இந்நிகழ்ச்சியின்

நிகழ்ச்சியில் இதுவரை சூரியகாந்தி விதை உற்பத்தி குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விதை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி வேணுதேவன் அவர்கள் வழங்கிய தகவல் கேட்டோம். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை இரவு மண்ணு முடியும் நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

சமப்படுத்தி தேவைக்கு ஏற்றவாறு பாத்தி அமைக்கலாம். சரியான வயதுடைய நாற்றுகளை பறித்து குத்துக்கு 2 நாற்றுகள் வீதம் பரிந்துரைக்கப்பட்ட 15x15 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். அது மட்டுமின்றி நாற்றுகள் பட்டுப்போன இடத்தில் மட்டும் 7 நாட்கள் மீண்டும் நடவு செய்ய வேண்டும். நேரடி விதைப்பில் கேழ்வரகு, கம்பு, சோளம், வரகு, தினை, சாமை, குதிரைவாளி மற்றும் பனிவரகு போன்ற விதைகளை தேவையான அளவு எடுத்து நிலத்தில் விதைக்கலாம். கேழ்வரகு பயிருக்கு பரிந்துரைக்கப்பட்ட தழைச்சத்து, மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து போட வேண்டும். இதில் மணிச்சத்து முழுவதும், தழைச்சத்து மற்றும் சாம்பல் சத்து பாதி அளவு என்று அனைத்தையும் அடியுரமாக இடலாம். மீதியுள்ள உரங்களை தழை மற்றும் சாம்பல் சத்தினை சமமாக பிரித்து 2 முறை போட வேண்டும். பயிர் பாதுகாப்பு என்று பார்த்தால் இலை சுருட்டு புழு, தண்டு துளைப்பான் மற்றும் கதிர்நாவாய் பூச்சி ஆகியவற்றால் ஏற்படும் பாதிப்பை குறைக்க எண்டோசல்பான் 35% பூச்சி மருந்தை, வீரியத்திறன் கொண்ட மருந்தினை தெளிக்க வேண்டும். மேலும் அசுவினை, பால் ஒழுகல் நோயை கட்டுப்படுத்த ரசாயன மருந்தான மேங்கோசோப் தெளித்து கட்டுப்படுத்தலாம். தாவர பூச்சிக்கொல்லியான 5% வேப்ப விதை கரைசல் தெளிக்க வேண்டும். கேழ்வரகு பயிர் முதிர்ச்சி அடைந்த பின்பு அறுவடை செய்ய வேண்டும். ஆனால் ஒரே நேரத்தில் அறுவடைக்கு வருவதில்லை. அதனால் முதல் அறுவடைக்கு பின் 7 நாள் இருந்து 15 நாட்களுக்குள் முற்றிலுமாக அறுவடை செய்ய வேண்டும். மேலும் 1 அல்லது 2 நாட்கள் கேழ்வரகு கதிர்களை குவியலாக வைத்திருக்க வேண்டும். அதன் பின்பு கேழ்வரகை பிரித்து எடுத்து வெயிலில் உலர்த்த வேண்டும். இவ்வாறாக கேழ்வரகு சாகுபடி செய்து பயனடையலாம். கேட்டது வேளாண் தகவல். இனி வருவது வேளாண் பழமொழி சிந்தனை. எறும்பு ஏரில் பெரும் புயல், எறும்பு ஏரில் பெரும் புயல். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். நிறைவாக விடைபெறுவோம். நம் செல்லப்பிராணிகளின் வாயில், குறிப்பாக நாய் மற்றும் பூனைகளின் வாயில் கேப்னோசைட்டோபேகா என்னும் நுண்ணுயிரி இயல்பாகவே வாழ்கிறது. இது மனிதர்களை கடிக்கும் போதோ அல்லது கீறிவிடும் போதோ பரவி உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும். இத்துடன் இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

வேளாண் தகவல். கேழ்வரகு நடவு குறித்து தெரிந்து கொள்வோம். சந்தையில் அதிக அளவில் தேவைப்படும் ஒரு தானியமாக கேழ்வரகு உள்ளதால் விவசாயிகள் இதனை பயிரிட்டு நல்ல லாபம் பெறலாம். கேழ்வரகு சாகுபடி செய்ய விளைநிலங்களை நன்கு புழுதியாக உழுது சமப்படுத்தி நல்ல வடிகால் வசதியுள்ள மேட்டுப்பாத்தி அமைத்த பின்பு பரிந்துரைக்கப்பட்ட விதை அளவான ஏக்கருக்கு 2 கிலோ விதையுடன் மணல் கலந்து சீராக விதைக்க வேண்டும். நாற்றாங்காலுக்கு உடனடியாக உயிர்நீர் விட்டு மண்ணின் தன்மைக்கேற்ப பாசனம் செய்ய வேண்டும். நிலத்தை 2 அல்லது 3 முறை நன்கு உழவு செய்ய வேண்டும்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரிக்ஸ் உச்சி மாநாடு பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற இம்மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த மாநாட்டின் வெற்றிக்கு உதவிய சம்பந்தப்பட்ட அனைத்து நாடுகளின் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு சீனா தலைமையேற்க உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், அதற்காக அந்நாட்டிற்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். தடுப்பூசி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக அளவிலான தடுப்பூசி உற்பத்தியில் 60% இந்தியா கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் தடுப்பூசிகள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச தரத்திற்கு இணையான வசதிகள் சென்னை விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 22 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பிக்அப் பிளாசாவில் காணொலி வாயிலாக திறந்து வைத்து அவர் பேசினார். பயணிகள் விமான நிலையத்திற்கு எளிதாக வந்து செல்லும் வகையில் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக

போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் லண்டன் பயணம் மேற்கொண்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு எதிரான நேர்மையான விமர்சனங்களை எதிர்கொள்ளும் திறன் தங்களுக்கு உள்ளதாக தெரிவித்தார். அண்டை மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் மின்வெட்டு குறைவாக உள்ளது என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அக்கட்சி, மாநிலம் முழுவதும் மின்வெட்டு நிலவுவதாக தெரிவித்துள்ளது. தண்ணீர் பற்றாக்குறை, பாலியல் அத்துமீறல்கள், விவசாயிகள் போராட்டம் என எதற்கும் தாவேக அரசு செவிசாய்க்கவில்லை என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலைமை இவ்வாறிருக்க முதலமைச்சர் திரு விஜய் மக்களின் வரிப்பணத்தில் லண்டனில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் திமுக கூறியுள்ளது. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக இடதுசாரி கட்சிகள் அறிவித்துள்ளன. திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தாராபுரத்திலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுராந்தகத்திலும் போட்டியிட உள்ளதாக கூறினார். இந்த இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவதால் தாவேக அரசுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். தாவேக அரசுக்கு இடதுசாரி கட்சிகள் வெளியிலிருந்து அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்றும் திரு சண்முகம் கூறினார். இந்த இரண்டு தொகுதிகளிலும் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனிடையே இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதுராந்தகம் தொகுதியில் திரு ஜானகிராமனும் தாராபுரம் தொகுதியில் திருமதி கார்த்திகாவும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசியக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் 4-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இதன் மூலம் உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. மகளிர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மகளிர் அணியில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை ஹாக்கி இந்தியா அறிவித்துள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் பிரமோத் பக தங்கப்பதக்கத்தையும், உமேஷ் விக்ரம்குமார் மற்றும் சுகந்த் கடம் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரமோத் பகத், சுகந்த் கடம் இணை வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஈஷாராணி பருவா வெள்ளிப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி பத்ரி தங்கப்பதக்கத்தையும், சாய்னா மணிமுத்து வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஆதித்யா நேகி தமை வர்மா இணை வெண்கலப் பதக்கத்தை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ஜெனிஷா நாசர் ராஜ் விஜய் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா தங்கப்பதக்கத்தையும், அங்கூர் பட்டாச்சார்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். பாலியில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆப்கானிஸ்தான் அணி சற்று முன் வரை 5.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 41 ரன் எடுத்துள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கை இடையேயான இறுதி ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:06. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது மதுரை தென்றல் தரும் திரை இசை கானங்கள்.

ஆயர் தம்மாயா நீவா.

0: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 இரவு 10 முதல் 17 இரவு 10 வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சயம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, அம்மா பாலம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னகுளி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம்: மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்துமிடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு: அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி.
1: Good evening. This is Akashwani and I am Nishit Kumar with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi says BRICS is an ecosystem of solutions, stresses need to translate all outcomes of New Delhi Declaration into time-bound actions as 18th BRICS Summit concludes. Prime Minister holds 15 bilateral meetings with world leaders besides engagements with heads of international institutions on the sidelines of the summit. Home Minister Amit Shah says India should aim to become a global leader in lab-grown diamonds and jewellery sector. 6 persons killed and nearly 130 missing after Indonesian ferry capsizes in Java Sea. In hockey, India's men's and women's teams clinch Junior Asia Cup titles at Moshi in China. And in cricket, women's T20 Asia Cup final match between India and defending champion Sri Lanka underway in Dubai. Indian men's team takes on Afghanistan in the opening game of the 3-match T20 series in Delhi. And now the news in detail. The 18th BRICS summit concluded in New Delhi today, with Prime Minister Narendra Modi underscoring that the BRICS' diversity should remain its identity, cooperation its inspiration, and its progress should contribute to the cause of humanity. In his closing remarks on the final day of the two-day summit, the Prime Minister said, BRICS is not merely a grouping of nations, but an ecosystem of solutions. He said the discussions over the past 2 days had further strengthened this conviction.
2: आप सबकी मौजूदगी ब्रिक्स की बढ़ती रिलेवेंस, ओपननेस और इंक्लूसिवनेस का प्रमाण है. पिछले 2 दिनों की हमारी चर्चाओं ने हमारा विश्वास और मजबूत किया है कि ब्रिक्स केवल देशों का समूह नहीं, सॉल्यूशंस का एक इकोसिस्टम है.
1: मिस्टर मोदी एक्सप्रेस्ड होप दैट द न्यू

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாம இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் உடன். கேட்கவிருக்கிறோம் திரை இசை பாடல்களின் தொகுப்பாக மதுரத்தென்றல். நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் முதல் பாடல் காதல் கொண்டேன் படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மதுரை தென்றல். தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பத்மினி நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் நாளை ஒலிக்குள்ள நிகழ்ச்சியில் பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் 6-5 ஆங்கிலத்தில் செய்திகள் 6-10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம்இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6-15 பக்தி மாலை. 6-35 ஒரு சொல் கிளியர். இன்றொரு செய்தி அறிவிப்புகள். இன்றொரு செய்தி இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையில் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள். 6:35 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவோர் ஆர் உமாதேவி அவர்கள். 7 மணிக்கு அறிவும் 1000. 7:10 மதுரை தண்டால். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 நலமாய் வாழ இருதய நுரையீரல் இயன்முறை பயிற்சிகள் குறித்து தகவல்கள் தருகிறார் இயன்முறை மருத்துவர் ஏ அரசகுமார் அவர்கள். பகுதி 4. 7:30 இன்றொரு தகவல் வழங்குபவர் ஸ்ரீதங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 இந்தி தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வழங்கிய செய்தி கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. 8 மணிக்கு மதுரை தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 கணபதி உலா திருச்சிராப்பள்ளி அஞ்சலில் கேட்கலாம். 9 மணிக்கு அரங்கிசை. 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல். 11 மணிக்கு மதுரை தென்றல். 11 மணிக்கு நிகழ்ச்சி மேலும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 இசை மேடை. இதில் ஆலந்தூர் சீனிவாச ஐயர் மற்றும் சுப்பிரமணிய ஐயர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மெல்லிசை. 1 மணிக்கு திரை இசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 எண்ணுயிர் தோழி. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 பாரதியார் பாட்டு. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மதுரை தென்றல். 2:40 ஹிந்தி பாடம். கற்றுக் கொடுப்பவர் லக்ஷ்மி சுப்பிரமணியம், கற்றுக்கொள்பவர் பிரியம் பிரதீக் ஷா. 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவடையும். 5:27 குரலமுதம் எண் 385. 5:30 மதத்தன்றல். 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 காதல் ரோஜாவை திரைப்படத்திலிருந்து ஊர்பட பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7 மணிக்கு மதுரை தென்றல். 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் செல்வராஜ் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். சூரியகாந்தி விதை உற்பத்தி குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் விதை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி வேணுதேவன் அவர்கள் தரும் தகவல்கள். பகுதி 2. 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:50 மதுரை தென்றல். 8:30 அச்சாணி. இதில் கேட்கலாம் பூ அலங்கார தொழில் செய்து வரும் தங்கபாண்டி அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்திச்சுடர். 9:30 இசை பேருரை. 10:30 நட்சத்திர கீதங்கள். 11 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 நாளை ஒளிபரப்பானது. இனிதே நிறைவு பெறும். நேர்கள் இதுவரை கேட்டது நாளை ஒலிக்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.